நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சகாண்டு 1948 பாத்ரபத மாதம் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
1: சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழும் என்பார்.
0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
2: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை இதில் 4 அறிவோம், சூரிய சக்தியின் முக்கியத்துவம் எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல் உங்கள் கவனத்திற்கு பகுதியில், தூர்தர்ஷன் தினம், டாக்டர் மோட்சகுண்டம்

விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தினம் ஆகியவை குறித்த சிட்டுரைகள். நகர்வலத்தில் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி. கே பக்கிரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு காஞ்சி நகர் தந்தை பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள். 8:30 முனைவர் மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் மு ஜீவானந்தம் அவர்கள். 8:45 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே

நேரம் நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் வையச்சேரி வி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தொழில், தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகாணம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, கராவலம்பு ஸ்தோத்திரம். வழங்குபவர் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ துர்காதேவி அவர்கள். நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம், 2:30 அறிவியல் நேரம், மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 கிரஷ் அவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ர, 10:02 கெட் செட் கோ, முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ, நண்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், நீரிழிவு நோய் குறித்து உட்சுரப்பியல் நிபுணர் டாக்டர் பரத் ராம்ஜி அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ஜெயிக்கலாம் வாங்க போட்டித் தேர்வுகளுக்கான தொடர் நிகழ்ச்சி, நேர்முகத்தில் பங்கேற்பவர் எம் சண்முகம் அவர்கள், 6:02 டிரைவ் டம் வெஸ்டர்ன் மியூசிக். FM கோல்ட் அலைவரிசையில் முற்பகல் 11:30 மல்லே பூத்துண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்திர சங்கீதம். 12:00 திரைகாணம், 1:10 இசையமலர். இதில் எஸ் ஸ்ரேயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். 4:10 தேனி நேரம், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சத்வா ஸ்ரீநாத் அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஸ்ரீவாஞ்சியம் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் மிஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை. இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம், பி எஸ் சச்சிதானந்த் வழங்கும் உரை. சங்கீதம் சந்தோஷம், விஷ்ருதா கே ஐயர் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எம் லக்ஷ்யா. அறநூல்கள் பற்றிய உரை வழங்குபவர் காருண்யன் சரவணன். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணிடாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம்.

ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும், 3 மணிக்கு வர்ணஜாலம்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR

0: of every individual, he added. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 international at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Despite the early loss of Sanju Samson, Abhishek Sharma played a blistering innings of 82 off 32 balls supported by Ishan Kishan's 42 as India chased down target of 157 set by Afghanistan for the loss of 3 wickets in 13.4 overs. Earlier put to bat, Afghanistan posted 156 runs for the loss of 8 wickets in their stipulated 20 overs. The third match of the series will be played at the same venue on Thursday, and that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
3: சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், இது நாம் நன்கு அறிந்த ஒரு சொற்றொடர். ஒரு மொழியை பயிலும்போது தொடர் பயிற்சி வந்து முக்கியமானதாக இருக்குது. அந்த பயிற்சியின் மூலமாக நம் அகம் வந்து ஒரு மொழியோட இரண்டரை கலக்குது. அந்த இடத்திலிருந்து தான் நம்ம மொழி பயன்பாட்டை சரளமாக செய்ய முடியும். அதன் பிறகு தான் சிந்தனை வளம் வந்து நமக்கு மிகும். எடுத்துக்காட்டா, நொய்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நொந்து போயிட்டேன் ஒரு கடின உழைப்பிற்கு பிறகோ இல்லை வந்து மனச்சோர்விற்கு பிறகோ நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்லது நொந்து போயிட்டேன் அப்படின்றது. இந்த நோதல், நொந்து போதல் அப்படின்றதுலேருந்து தான் நொய்மை அப்படின்ற குண சொல் வந்து இருக்கு. இந்த நொய்மை திரிந்து நோய் என்றாகிறது. அப்போ ஒரு நோய், டிசீஸ், ஆங்கிலத்திலையும் பாருங்க, டிஸ் ஈஸ். ஈஸ் அப்படின்றது நம்ம இயல்பாக ஒரு நடுநிலையில் சீர்மையாக இருக்கும் ஒரு நிலை. அதே சிதைந்து போகும் பொழுது அதை டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி நோய், டிசீஸ் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு ஆபத்து கிடையாது. அது ஒரு இயல்பிலிருந்து திரிந்த நிலை, உடலியலாகவோ உள்ளத்து நிலையிலோ திரிபு நிலை தான் நோய். நோயாளிகளை ஆங்கிலத்தில் பேஷண்ட்டுங்கிறோம். அவர் எதையுமே அமைதியாக நிதானமாக தான் செய்ய முடியும், சத்தமாக கத்த முடியாது. ஸோ மொழிக்கும் நோய்க்கும் உள்ள எடுத்துக்காட்டின் வழியாக நான் வேற ஒரு பழக்கத்துக்கு வரேன். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் போல உடல் உறுதியும் நடைப்பழக்கமும் அப்படின்ற இதையும் அந்த சொற்றொடரோட நாம் இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. இந்த நொய்மை, பேஷண்ட், இந்த ஸ்டேட்டஸ் இல்லாமல் நாம் வாழ்கிறதுக்கு நடைப்பழக்கம் வெகுவாக உதவுது. காரணம் என்னென்னா, மனிதனுடைய இயல்பிலேயே அவன் 1000 ஆண்டுகளாக நடந்து நடந்து உலகெங்கும் பரவியவன். இன்னைக்கு ஃபாசைல்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதனுடைய ஆதித்தாய் வந்து ஆப்பிரிக்காவில் அந்த மண்டை ஓட்டில் கருப்பினத்தாய் தான் நமக்கு ஆதித்தாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் தான் உலகெங்கும் பல்வேறு இனங்களாக பல்வேறு நாட்டு மக்கள்களாக பரவி இன்னைக்கு நவீன உலகம் வேறு ஒரு கலரை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக அவன் நடந்து தான் போயிருக்கான். நம்ம புராணங்களில் சொல்வதைப் போல புஷ்பக விமானமோ இல்லை வந்து பறக்கும் குதிரைகளோ எல்லாம் அப்போ கிடையாது. உலகம் எங்கும் நடந்து தான் போயிருக்கான். அதற்கான சான்றுகளும் நிறையா இருக்குது. இப்போ வந்து மங்கோலிய நிலத்திலிருந்து அப்படியே நீங்கள் கிழக்கு புறமாக போனால் நம்மளுடைய நிலப்பகுதி வந்து அமெரிக்காவோட போய் சேர்ந்து இணையும். இரண்டு இனத்தவருடைய ஜெனட்டிக் இதுவும் முகங்களும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ அதுக்கு இடையில் கடல் கோள் வந்து நடுவில் அந்த நிலம் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நடையின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் சொல்கிறேன். உலகெங்கும் நடந்த ஒரு சிற்றினம் நாம் இன்றைக்கு நம் வாழ்க்கை முறை நம் நடை பழக்கத்தை முற்றிலும் அற்றதாக ஆக்கிடுச்சு. நாம் அமரும் சிற்றினமாக மாறிட்டோம். அது நம்மளுடைய இயல்புக்கு எதிரான ஒன்று. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ், தூக்க குறைபாடுகள், இது எல்லாமே உருவாகுது. இது எல்லாமே அமர்வின் மூலமாக வாழும் சிற்றினமாக நம்ம மாறுறதுல இருக்க பிரச்சனை. இப்போ இதை போக்குவதற்கு உடற்பயிற்சி அவசியமாகுது. நம் மேசை ஒர்க்கில், அந்த டெஸ்க் ஜாபில் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய கழுத்தையும் இடுப்பையும் ஸ்ட்ரெச் செய்து கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து 100 மீட்டர் நடந்து திரும்பி வந்து அமரலாம். இப்படி செய்வதன் மூலமாக நாம் உடலின் இயல்பான செயல்பாட்டை, அதோட ஜெனட்டிக் டெண்டன்சியை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். அடுத்து இதோட ஒரு பயிற்சி நிலை வந்து போதுமான இதை எய்துமா அப்படின்னா கிடையாது. நம்ம கடுமையான நடை, ஜாகிங்னு சொல்கிற மென்னோட்டம் அல்லது ஸ்பிரிண்ட்ஸ், இதையும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கணும். இது எல்லாரும் சொல்கிறது தான். நான் ஒரு நினைவூட்டாக சொல்கிறேன்.

0: சித்திரம் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் அத்தோட உடலுறுதியும் நடைப்பழக்கமும்னு சேர்த்துக்கோங்க.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

இசையும் இறை உணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. 6:15. நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா ஆகியோர் பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 29 நாள் செவ்வாய்க்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள் ஒலிக்கும் முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் ஜிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள்.
4: கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்கப்படக்கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழை காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதமும் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச இயற்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். நெற்பயிரில் இலைமடக்கு புழுவின் தாக்கம் தென்படுகிறது. தாக்கத்தின் அறிகுறியாக இலைகள் நீலவாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல் காட்சியளிக்கும். இதனை கட்டுப்படுத்த ஃபைப்ரினில் 80% WG, 20 to 25 kg ஒரு ஏக்கருக்கு அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 0.03% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளங்குஞ்சுகள் மற்றும் முதிர் பூச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கும். தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீய்ந்த மாதிரி காட்சியளிக்கும். மேலும் பயிர்கள் சாய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த அதிக அளவில் தலைசத்து இடுவதை தவிர்க்க வேண்டும். ஏக்கருக்கு பைமெட்ரோசின் 120 gram என்ற அளவில் ஒட்டம் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கறுகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 gram என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 mg ஒரு ஏக்கருக்கு அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைட் 600 gram ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40 to 75 நாட்களில் ஏக்கருக்கு 160 kg ஜிப்சம் இட வேண்டும். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உள்

0: நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: பால் உற்பத்தி குறிப்பிட்ட அளவுல குறையும், இனப்பெருக்க குறைபாடுகள் வரும், திணை மாடுகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து கருச்சிதவி ஏற்படும். இதுதான் அந்த முடிச்சு தோலோட முக்கியமான அறிகுறிகள்.
0: முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: பனைமரம் வந்து அனைத்து வகையான மண்ணில வந்து நன்கு வளரும், எனினும் ஆழமான மணற்பாங்கான பகுதிகளில் விரும்பி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பனைமரத்திற்கு வந்து குறைந்தபட்ச மழையே வந்து போதுமானது.
0: பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி அதாவது வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகும். இதன் மூலம் அதிக விளைச்சல் அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முனைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காசோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, என்கே 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம் அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சிநோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஓட்டு மக்காசோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி காண்போம். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்த

0: நடத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொள்ளைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிஜேபிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை இன்ஜின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளையும் 47 நகராட்சி கவுன்சில்கள் மற்றும் 252 நகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பிக்கானர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் இந்தியாவில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டிற்கு தமிழ்நாட்டையே விரும்பத்தக்க இடமாக கருதுவதாக கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டை சாத்தியமாக்கவும் தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறுவவும் தேவையான அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கும் என்று தாம் உறுதியளித்திருப்பதாகவும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
4: கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே எச்ஆர்என்சியின் தரப்புல கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சிறப்பான ஏற்பாடுகளை பக்தர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். கோயிலை பொறுத்தவரை எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய இடங்களில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். பொதுமக்கள் பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராஸ் உடைய மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத பைகள் எல்லாமே வந்து எச்ஆர்என்சி தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9,000 பாசஸ் கொடுக்குறோம். நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம குழுக்கள் முறையில கொடுக்குறோம். அனைத்து தரப்பிலும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் 1,00,000 பேருக்கு மேல தரிசனம் பார்ப்பதற்காக இருப்பார்க்கிறோம். அவர்கள் வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம பொறுமையாக தரிசனம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணியிருக்கோம்.
3: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே இந்த தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணம்

0: குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தமிழ்நாட்டிற்கு அவர் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது அவர் தமிழகம் திரும்பிய பிறகே தெரியவரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று யானைகள் அங்குள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானை உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பொம்மி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணியடித்தவாறு வந்தது. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி பிளிரியபடி விநாயகர் பெருமானை வணங்கியது. அப்பொழுது விநாயகர் கோவிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த பிற யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளிரி வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெல்லம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த கடும் வெப்பத்தால் நகர்ப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் முதியவர்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழையானது பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
4: தருமபுரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் நல்ல மழை பெய்தது. பாலக்கோடு, மாரண்டள்ளி, சோமநள்ளி பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இருவரி செய்திகள். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூர் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4 சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்றார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேஷர் நம்கியல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை, களியக்கவிளை பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆட்சியர் பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். விநாயகர் சதுர்த்தியொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் நெரிசல் காரணமாக நெல்லையிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது

0: டி20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: சூழல் அறிவோம்.
1: அதிகரித்து வரும் உலக ஜனத்தொகையின் உணவுத் தேவையை ஈடு செய்வதற்காக விளைச்சலை அதிகரிக்கும் நோக்குடன் செயற்கை உரங்கள் அல்லது இரசாயன வளமாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரசாயன வளமாக்கிகள் தாவர வளர்ச்சிக்கு தேவையான மூலங்களை கொண்டிருக்கும். தாவரங்களின் வளர்ச்சிக்கு அவசியமான எல்லைப்படுத்தும் முதன்மை மூலங்களாக கருதப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் கொண்ட இரசாயன வளமாக்கிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக யூரியா, அமோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் ஆகும். நிலப்பரப்பின் மூன்றில் ஒரு பங்கில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு 77 கிலோகிராமிலும் அதிகமான வளமாக்கிகளை பயன்படுத்துகின்றனர். இது ஏனைய நாடுகளில் பயன்படுத்தப்படும் வளமாக்கிகளின் அளவிலும் ஒப்பிடுகையில் 2 முதல் 8 மடங்கு அதிகம். இரசாயன வளமாக்கிகள் விளைச்சலை அதிகரித்தாலும் காலப்போக்கில் சூழல் தொகுதியில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாக மண்ணின் இயற்கை தன்மை அல்லது கட்டமைப்பு பாதிக்கப்படுவதால் மண்ணின் வளம் குன்றும். செறிவான பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும் இடங்களில் மேற்பரப்பு நீர், நிலக்கீழ் நீர் என்பன பாதிப்படையும். உரிய நேரத்தில் மாத்திரம் வளமாக்கிகளை பயன்படுத்துதல் அல்லது அவற்றின் பிரயோகத்தை கட்டுப்படுத்துதல் சரியான முறையாகும். இயற்கை சூழலில் உயர் விளைச்சலை தரக்கூடிய பயிரினங்களை அறிமுகம் செய்தல், ஓரின பயிர் செய்கைக்கு பதிலாக பல்லின பயிர் செய்கை அல்லது சுழற்சி முறை பயிர் செய்கையை மேற்கொள்ளுதல், விவசாய வளமாக்கிகளின் தீமையான விளைவுகளை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் இரசாயன வளமாக்கிகளினால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதகமான விளைவுகளை கட்டுப்படுத்தலாம்.
2: என்ன

0: ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உண்மைப்பு அயல் நாட்டில்.
1: நம் தேவைக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கும் இயற்கை நமது பேராசைக்கு அல்ல, அன்னை பூமியை பாழ்படுத்தாமல் பயன்படுத்துவோம்.
2: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.3 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 97%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.7 டிகிரி அதிகம்.

பெய்துள்ள மழையின் அளவு 3.6 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 89%. சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை மாலை அல்லது இரவில் சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள்.

0: இது நாம் ரசிக்கலாம். புத்தம்புது காலை ஒலிக்கும் இந்த நேரம் 7 மணி. நியாயமானதை செய்வதற்கு தான் உரிமை உண்டு, நம் விருப்பம் போல் செய்வதற்கல்ல என்கிறார் சிம்மன்ஸ். நியாயமானதை செய்வதற்கு தான் உரிமை உண்டு, நம் விருப்பம் போல் செய்வதற்கு அல்ல. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் சூரிய சக்தியின் முக்கியத்துவம். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் சித்ரா அவர்கள்.
2: சூரியன் பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரமாக மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கு மற்றாத தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வழங்கும் இயற்கையின் அரிய கொடையாகவும் திகழ்கிறது. நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்கள் ஒரு நாள் தீர்ந்துவிடலாம், ஆனால் சூரிய சக்தி என்றும் குறையாத ஆற்றல். இன்று உலகம் முழுவதும் புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சூரிய ஆற்றலின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. சூரிய மின்தகடுகள் மூலம் வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரத்தை உருவாக்க முடியும். இதனால் மின்கட்டண செலவு குறைவதுடன் காற்று மாசுபாடும் கார்பன் உமிழ்வும் குறைகின்றன. மேலும் மின்சாரம் இல்லாத தொலைதூர கிராமங்களுக்கும் எளிதாக மின்சாரம் வழங்க முடிகிறது. விவசாய துறையிலும் சூரிய சக்தி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோலார் மோட்டார் மூலம் பாசன வசதி மேம்பட்டு விளைச்சலும் விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. இந்திய அரசு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவிக்கும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சூரிய சக்தி பல நன்மைகளை வழங்கினாலும் ஆரம்ப முதலீடு அதிகமாக இருப்பதும் மழைக்காலங்களில் மின் உற்பத்தி குறைவது போன்ற சில சவால்கள் உள்ளன. இருப்பினும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இச்சவால்களுக்கு தொடர்ந்து தீர்வுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. நாம் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். சூரிய ஆற்றலை பயன்படுத்தும் சாதனங்களை ஊக்குவித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சூரிய மின்தகடுகள் தயாரித்தல், நிறுவுதல், பராமரித்தல் போன்ற துறைகளில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன. இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சூரிய ஆற்றல் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் வளர்ச்சியால் புதிய தொழில்கள் உருவாகி இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்காலத்தில் மின்சார வாகனங்கள், ஸ்மார்ட் நகரங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய பண்ணைகள் பெருமளவில் சூரிய சக்தியை நம்பியிருக்கும். இதனால் எரிபொருள் பயன்பாடு குறைந்து பசுமையான உலகை உருவாக்க முடியும். வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின்தகடுகள் அமைக்க ஊக்குவிப்போம். தேவையற்ற மின்சார பயன்பாட்டை தவிர்ப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பழக்கங்களை வளர்ப்போம். மின்தடை ஏற்படும் நேரங்களிலும் சூரிய மின்சாரம் மற்றும் மின்கல சேமிப்பு வசதிகள் மூலம் தொடர்ந்து மின்சாரம் கிடைக்கும். கடல் நீரை குடிநீராக மாற்றும் உப்பு நீக்க நிலையங்களிலும் சூரிய சக்தியின் பயன்பாடு அதிகரிக்கும். தொலைதூர மலைப்பகுதிகளில் மற்றும் தீவு பகுதிகளுக்கும் சூரிய சக்தி மூலம் எளிதாக மின்சாரம் வழங்க முடியும். தொழில்நுட்ப வளர்ச்சியால் சூரிய மின்தகடுகள் மேலும் திறன் வாய்ந்ததாகவும் குறைந்த செலவில் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் மாறும். சூரிய சக்தியின் பயன்பாடு அதிகரிப்பதால் கார்பன் உமிழ்வு குறைந்து காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை கட்டுப்படுத்த உதவும். சூரிய சக்தி என்பது இன்றைய தேவையை மட்டுமல்ல, நாளைய தலைமுறையின் பாதுகாப்பான, தூய்மையான மற்றும் நிலையான வாழ்க்கைக்கான முதலீடாகும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் சூரிய சக்தியின் முக்கியத்துவம். தகவல்கள் வழங்கினார் எஸ் சித்ரா அவர்கள்.

0: வரம்பு 2026 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: புத்தம்புது காலையில் அடுத்து வருவது திருமால் பெருமை படத்திற்காக பி. சுசீலா குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்.

0: இந்த பாடல் இப்போது ஒலித்ததன் காரணம் என்ன? தமிழ் மதம் கேளுங்கள்.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர்

0: மஞ்சுளா அவர்கள்.
1: ஆழ்வார்களே, துளசி செடிக்கு பக்கத்தில் அவதரித்த ஒரு பெண் ஆழ்வார் உண்டு. அவங்கள தான் கோதை, ஆண்டாள், சூடி கொடுத்த சுடர்கொடி, நாச்சியார் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். அந்த ஆண்டாள் பெரியாழ்வாரனுடைய மகளாக வந்து இந்த பூமியில் தோன்றுகிறார்கள். பெரியாழ்வாருக்கு என்ன சிறப்பு? எப்பவும் இறைவன் மீது, திருமால் மீது பக்தி கொண்டவர். விஷ்ணுவை தன் சித்தத்திலே கொண்டவர் அப்படின்றனால அவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்றது பெயர். அப்புறமா அவருடைய பாடலின் சிறப்பு காரணமாக பெரியாழ்வார் அப்படின்ற பெயர் பெறுகிறார். திருமால் மீது பக்தி கொண்ட ஒருவர் தன்னுடைய மகளுக்கு என்ன சொல்லி வளர்த்திருப்பாரு? திருமாலினுடைய பக்தியை, அழகை, குணங்களை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி வளர்க்குறார். ஆண்டாளுக்கும் ஒரு கட்டத்தில் அந்த திருமால் மீது பக்தியை தாண்டி காதல் அப்படின்ற ஒரு மிக உன்னதமான ஒரு அன்பு உருவாகுது. ஆண்டாளினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துளசி செடியை உவமையாக சொல்லுவாங்க. துளசி செடியில் வேர் இனிமையாக இருக்கும், அதனுடைய காய்கள் இனிமையாக இருக்கும், வாசம் நிறைந்ததாக இருக்கும், பூ வாசமுடையதாக இருக்கும், அதனுடைய இலைகள் எல்லாமே மனம் மிக்கதாக இருக்கும். அதை போலத்தான் ஆண்டாளினுடைய அவதாரமும். அதனால் துளசி செடியையும் ஆண்டாளையும் ஒப்புமைப்படுத்தி சொல்வது அப்படின்றது நம்முடைய மரபுன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டாளுக்கு என்ன தினமும் ஆசை அப்படின்னா, அந்த திருமாலுக்கு நான் பொருத்தமுடையவளாக இருப்பனா, அவருடைய உயரத்துக்கு என்னுடைய உயரத்துக்கு சரியாக இருக்குமா, அவருடைய அழகுக்கு என்னுடைய அழகு சரியாக இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாளாம், அவங்க அப்பா தினமும் மாலை கட்டி மாலை கட்டி கடவுளுக்கு போய் கொடுப்பது அப்படின்றது வழக்கம். அந்த மாதிரி மாலை கட்டி வைக்கும் பொழுது பெரியாழ்வாருக்கு தெரியாமல் அந்த மாலையை தான் கழுத்தில் போட்டுக்கிட்டு அங்கே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிணற்று தண்ணியில் போய் பார்ப்பாளாம், கண்ணாடி இல்லாத காரணத்தால். அப்படி தினமும் பார்த்து, ஆமாம் நல்லா இருக்கேன், அந்த திருமாலுக்கு ஏற்றவளாகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் அப்பாவுக்கு தெரியாமல் அதை போலவே அப்போ ஒரு பந்து போல் சுருட்டி அந்த மாலையை வச்சுடுவான். ஒரு நாள் அப்பா பார்த்துட்டார், அப்பாவுக்கு கோபம், வருத்தம், என்ன இப்படி நம்ம பக்தியை சொல்லி வளர்த்ததுக்கு அப்புறமா கூட மகள் இப்படி இருக்கிறாளேன்னு சொல்லி அவளை கடிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு அந்த மாலையை கொடுக்கல. ஆனால் கடவுள் அவருடைய கனவுல வந்து சொல்றாரு, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு பிடித்த மனதாக இருக்கு, எனக்கு அதுதான் விருப்பம், நீங்கள் அதை தான் எனக்கு வந்து சூட்ட வேண்டும் அப்படின்னு கடவுள் கனவுல தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஈடு இணையில்லாத பக்தி, காதல் என்பது ஆண்டாளினுடைய பக்தியாக நம்ம பார்க்குறோம். அந்த ஆண்டாளுக்கு சங்கு இருக்கு இல்லையா, திருமாலினுடைய கைகளில், அதாவது பெருமாளினுடைய கைகளில் சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சங்கின் மீது மிகப்பெரிய ஒரு பொறாமை ஏற்பட்டுச்சான். என்ன காரணம்? நான் இருக்க வேண்டிய கைகளில் இந்த சங்கு இருக்கே, என்னடா இது அப்படின்னு அந்த காதல் உற்ற அந்த பெண் ஆழ்வார் வந்து நினச்சிக்கிறாளாம். அதனால் அந்த சங்கை பார்த்து கேட்குறா, சங்கே சங்கே, உனக்கு இருக்கக்கூடிய இருப்பிடம் அந்த திருக்கரம், நீ வந்து எங்கே போய் உணவு சாப்பிட்ற அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய திருவாய், அதாவது இறைவன் தன்னுடைய திருக்கரங்களால் அந்த சங்கை எடுத்து திருவாயில் வைத்து முழக்கம் செய்வார், அதனால் அமுதமும் அந்த இறைவனுடையது, இருக்கக்கூடிய இடமும் அந்த இறைவனுடைய கைகள், அதனால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருக்க அப்படின்றனால ஒரு அற்புதமான பாடலை ஆண்டாள் நமக்காக கொடுக்குறா. எப்படி இருக்கு அந்த பாடல்? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாழி வெண்சங்கே. என்னுடைய தலைவன் நாராயணன் கண்ணன் இருக்காரே, அவருடைய உடல் நாற்றம், நாற்றம்னா வாசனை, மனம் எப்படி இருக்கும், அவருடைய அந்த திரு வாயினுடைய அமுது எப்படி இருக்கும் அப்படின்றத நீ எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு ஒரு காதல் நிலையிலிருந்து ஒரு பெண் பாடக்கூடிய பாடலாக இந்த பாடலை ஆண்டாள் நமக்காக பக்தி இலக்கியத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க.
0: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளவில் முக்கிய நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த உச்சிமாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுதில்லி கூட்டு பிரகடனத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் தடையற்ற இயக்கம், மக்களுடனான இணைப்பு போன்றவற்றில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத நடவடிக்கைகள் மிகப்பெரிய குற்றம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவுபட எடுத்துரைத்ததாகவும், பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை எந்த ஒரு வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை கையாள்வதற்கு உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நீதித்துறையின் தூண்களாக வெளிப்படைத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் மீதான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இல்லத்திற்கு பிரதமர் வந்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு நன்மையை அளிக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பூட்டான் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டின் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு கியானேஷ்குமார் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம்

0: இயங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பிகானேர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஜோத்பூர், ஆழ்வார், அஜ்மீர், பாலி மாநகராட்சிகளை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. 47 நகராட்சி கவுன்சில்களிலும் 252 நகராட்சிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தேதி தொடங்கி நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 6 மணி வரை முசாஃபூர் தல்கேபார் வழித்தடத்தில் 600 மெகாவாட் மின்சாரமும், தனக்பூர் மகேந்திரநகர் வழித்தடத்தில் 54 கிலோவாட் மெகா மின்சாரமும் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய மின்சாரத்தின் அளவு குறித்து வரும் டிசம்பர் மாதத்தில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேரிட்ட வெள்ள பாதிப்பால் நேபாளத்தின் நீர்மின் கட்டமைப்பில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அந்நாட்டின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அருகே மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஹவுதி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தையை வளைகுடா நாடுகள் ஒத்திவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாகவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கருத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வளைகுடா நாடுகள் அறிவித்துள்ளன. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புதல் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், தாக்குதல் எப்போது நிறுத்தப்படும் என்ற தகவலை அதில் வெளியிடவில்லை. தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தகவலையும் திரு ட்ரம்ப் அதில் குறிப்பிடவில்லை. இதனிடையே தாக்குதலை நிறுத்துவதற்கு யுக்ரைன் சம்மதித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று முன்தினம் முடிவடைந்த முதலாவது போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3வது மற்றும் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: இந்நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரெண்டு பேர் தான் உணவு பழக்கம் கற்றுக் கொடுப்பாங்க. ஒன்று வீடு, இன்னொன்று அவங்க பழகிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எங்கெங்கெல்லாம் போய் சாப்பிட்றாங்கன்றது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சரியான வழியில் நடத்துறதில்ல. வீட்டு சமையல்றதே இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா. நீங்கள் ஆர்டர் பண்ணி டக்குன்னு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, டக்குன்னு ஏதோ ஒன்று அந்த பசிக்கு சாப்பிட கிடைக்கணும்னா அது ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் என்ன கூட்டிகிட்டு போகும், ஃபாஸ்ட்டாக வியாதிக்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போயிடும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட அவங்க வெளியில் போகும்போதும் தரமான உணவுன்னு தேடி போகிறது இல்லையே, எது டேஸ்ட்டாக இருக்குது, எது ஃப்ரைட் ஐட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே ஆஃபர் கிடைக்குது அந்த மாதிரி பார்த்து ஆஃபரில் வியாதி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். பட் தொன்று தொட்டு பார்த்திங்கன்னா வீட்டு பலகாரங்கள் தான் இருக்கும், லைக் சுண்டல் அந்த மாதிரி, கொழுக்கட்டை அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம வீட்டிலையே ஸ்நாக்ஸாக பண்ணிகிட்ருந்த அந்த சீடை, முறுக்கு, தட்டை, ஸோ மெனி வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவு இதெல்லாம். இப்போ அதே பாரம்பரிய உணவு மெல்ல மெல்ல திருப்பி வருது, ஆனால் அதோடய விலை வந்து பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. ஸோ மேபி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய உணவு பழக்கம் மாறிட்டு வருது. நம்ம தொன்று தொட்டு பண்ண அந்த உணவு பழக்கத்தை நோக்கி போனோம்னா வியாதிகளை கட்டுப்படுத்தலாம். அதனால தானே மில்லட்ஸ், அரிசியை சார்ந்ததை விட இந்த ராகி, கம்பு அந்த மாதிரி ஐட்டம் உணவில் சேர்த்துக்கணுன்ற அவேர்னஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு. பேலன்ஸ்ட் ஃபுட், அதே ஐட்டம் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட்னு இருக்காமல் நாட்டு காய்கறிகள், அந்த சீசனல் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஒரு சீசனுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து ஒரு பர்டிகுலர் காய்கறியை நிறைய விளைவிச்சு தரார், நிறைய பழங்களை சீசனலாக கொடுக்குறாரு. ஏன்னா அந்த தட்ப வெட்பத்துக்கு அங்கே வாழ்கிற மக்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபுட் ப்ராடக்ட் நல்லதுன்னு நினச்சி தான் அது இருக்குது. சி, நீர்க்கட்டிகள் சார்ந்த உணவு முறைகளை பற்றி பேசணும் அப்படின்னா அடிப்படையாக இன்றைக்கி உணவு முறை பழக்கம்ன்றது வந்து நமக்கு தொன்று தொட்டு ஒன்று பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை நம்ம பழகிற அந்த சமுதாயம் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை எதையோ ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுக்குற மாதிரியோ தான் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய இது வந்து ப்ராசஸ்ட் ஃபுட், அப்படின்னா அதோடய இயற்கையான தன்மையில் நம்ம அந்த உணவை எடுத்துக்கிறதில்ல, அந்த தன்மையை மாற்றி நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற சில சத்துக்கள் நமக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட், அது ஏதோ ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஒரு கெமிக்கல் போட்டு அதை பதப்படுத்தும் போதோ, அல்லது இப்போ ஒரு பழத்தை கூட பார்த்தீங்கன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி பழக்க வைக்கிறோம். நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான் அதை நல்ல ஒரு சதை ரிலேட்டட் ஒரு ஐட்டமாக கொண்டு வந்துட்டு, அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம நிறைய எடுக்கும்போது சின்ன வயசுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசு ஆகும்போதே வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் வந்து உணவு பழக்கத்தினால ஏர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடல் பருமன் அளவுக்கும் அதிகமாக அந்த சின்ன குழந்தையோட வெயிட் மாறும்போது ஏஜ் ஆஃப் அட்டெண்டிங் பீரியட் வயசுக்கு வர்ற அந்த தன்மை வந்து ஏர்லியராக வந்துடுது. உணவு பழக்கம் செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் சாப்பிடுவோம், இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுன்னு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வீட்டில் பண்ண பழகாரம் தான், அதாவது ஒரு சுண்டல், கொழக்கட்டை அந்த மாதிரி வீட்டில் பார்த்து பார்த்து எள்ளுரண்டை, கடலை மிட்டாய் அப்படின்னு தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பாரம்பரியம் மாறி மாறி நம்ம வந்து வெஸ்டர்னைஸ் ஆக ஆக நம்மளுடைய ஸ்நாக்ஸே பார்த்திங்கன்னா அது வந்து பீட்ஸா, பர்கரு, சிப்ஸுன்னு போயிட்டுருக்கு. ஸோ ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா சிக்கன் 65 எல்லாமே ஃப்ரைடு, ஃப்ரை ஆகும்போது அந்த ஃபுட் குவாலிட்டியோட இதை நம்ம இழக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போதும் பார்த்திங்கன்னா எங்கே ஆஃபர் கிடைக்குது, நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு நல்ல குவாலிட்டி, நல்ல பேலன்ஸ்ட் ஃபுட்டு, இது வெஜிடபிள், இது ஃப்ரூட்டுன்னு எடுக்கிறதில்ல. நம்ம தொன்று தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீசன்லேயும் கடவுள் நமக்கு விளைவிச்சு கொடுத்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா இந்த தட்ப வெட்பத்தில் இந்த காய்கறி சாப்பிடும்போது அது உடலுக்கு நல்லது செய்யுது.
0: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும்

0: இன்று ஒரு தகவல்.
1: ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கோவலம் நாடகம் நடந்தது, எங்கள் மதுரையில் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான கட்டம், கண்ணகி கிட்ட சிலம்பம் வாங்கிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன். அந்த சமயத்தில் கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினது. அது என்ன பாட்டுன்னா, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மண்ணா போகாதீர் என்று அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இதுதான் அந்த பாட்டு. இதை கண்ணகி வந்து மேடையில் பாடின உடனே கூட்டத்தில் சலசலப்பு. நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு குரல் அது பாட்டுக்கு வர வர அதிகமாக போட்டுது. கொண்டுகிட்டு வா அந்த நாடக ஆசிரியரை, எழுதுனது யார் அப்படின்னு ஒரே சத்தம் கூச்சல். வேறு வழி இல்லை. மெதுவாக மேடைக்கு வந்தார் அந்த நாடக ஆசிரியர். நாலு பக்கத்திலிருந்தும் கேள்வி கணைகள். மக்களை பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாடக ஆசிரியர். மா அப்படின்னு சொன்னால் திருமகளாகிய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. வி அப்படின்னா மலைமகளாகிய பார்வதி. மா பாவியோர் அப்படின்னா திருமகளும் கலைமகளும் மலைமகளும் இவங்க மூவரும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று பேரும் வாழ்கின்ற மதுரை புனிதம் நிறைந்தது, சகல செல்வங்களும் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட ஊரில் நான் வந்து அணிந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கண்ணகி அப்படி சொல்கிறா. அதை நினச்சி தான் நான் எழுதினேன். ஆகவே மதுரையை வந்து ரொம்ப சிறுமப்படுத்தணும், ரொம்ப மோசமாக எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, பெருமைப்படுத்தணும்னு நினச்சி தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரான். இந்த விளக்கத்தை கேட்டதும் எல்லோரும் ரொம்ப சமாதானம் ஆகிட்டாங்களாம். இப்படி விளக்கம் கொடுத்த அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? அவர் தான் தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு வந்து நகைச்சுவை உணர்வும் அதிகம். 1920 திருநெல்வேலியில் அவர் தங்கியிருக்கிறார் நாடகம் நடத்துறதுக்காக. அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டைப்பூச்சி அதிகமாக இருந்திருக்கு, அவரால் தூங்கவே முடியல. அவர் அனுபவித்த தொல்லைகள் ஒரு பாட்டாக உருவாச்சு. வேடிக்கையாக ஒரு பாட்டு எழுதினாராம். மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டிலே மீட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும்? கொசு மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செய்திடும் யுத்தம். இதை வந்து மறுநாள் நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்ட ஒரு சிறுவனை விட்டு பாட வச்சுருக்கார். எல்லாரும் சிரித்து ரசித்தாங்களாம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல, துறவி மாதிரியே வாழ்ந்திருக்கார். தமிழ் நாடக கலைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டவர் அவர். 1922 நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போ அவருக்கு வயசு 55. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டும் இல்லை, மேடை நாடக இயக்குனர் தயாரிப்பாளர், அவரே ஒரு சிறந்த நடிகர். ஒரு தடவை சாவித்திரி நாடகத்தில் இவர் யமதர்மனாக வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துட்டு தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் இந்த வேஷம் போடுறப்போலாம் ஜனங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது அப்படி யாராவது பயப்படுறவங்க இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடிங்க அல்லது எழுந்திரிச்சு போடுங்கன்னு. நடிப்புன்னா அப்படி இல்லை இருக்கணும். இந்த காலத்தில் நடிகர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறப்போ முகத்தில் நவரசங்களையும் காட்டி நடித்தேன், உணர்ச்சிகளையெல்லாம் என் நல்லா காட்டி நடித்தேன், அப்படி இருந்தும் ஜனங்கள் வந்து கல் எடுத்து மேடையில் வீசிவிட்டாங்க சார் அப்படின்னார். நாடகத்தில் உங்களுக்கு என்ன வேஷம் அப்படின்னு கேட்டாங்க. அது செத்து கிடக்கிற பணமாக நடித்தேன் சார் அப்படின்னார்.
0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய பாடல் ஒன்று திருவிளையாடல். இந்த படத்திலிருந்து KB சுந்தராம்பாள் அவர்கள் பாடியிருப்பது.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இனி உலா வருவது உங்கள் கவனத்திற்கு.
1: தூர்தர்ஷன் தினம் சிற்றுரை. தூர்தர்ஷன் என்பது இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு தன்னாட்சி பொது சேவை ஒளிபரப்பாகும். 1959 செப்டம்பர் மாதம் 15 நிறுவப்பட்ட ஸ்டூடியோ மற்றும் டிரான்ஸ்மிட்டர் உள்கட்டமைப்பின் அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய ஒளிபரப்பு நிறுவனங்களில் இதுவும் ஒன்றாகும். டிடி ஆனது பெருநகரம் மற்றும் பிராந்திய இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் தொலைக்காட்சி, ஆன்லைன் மற்றும் மொபைல் சேவைகளை வழங்குகிறது. 1959 செப்டம்பர் 15 டிஜிட்டல் தகவல் தொடர்புகளில் உலகளாவிய முன்னணிக்கு ஒளிபரப்பு தொடங்கியது. 1965 நாட்டின் தலைநகரான புதுதில்லி மற்றும் அதை சுற்றியுள்ள வீடுகளுக்கு தூர்தர்ஷன் சிக்னல்களை ஒளிரச் செய்ய தொடங்கிய போது இந்த சோதனை ஒரு வழக்கமான சேவையாக மாறியது. 1972 வாக்கில் மும்பை மற்றும் அமிர்தசரஸ் மற்றும் 1975 வாக்கில் மேலும் 7 நகரங்களுக்கு இந்த சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டன. 1976 ஏப்ரல் 1 இது தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தில் ஒரு தனித்துறையாக மாறியது. பின்னர் பிரசார் பாரதியின் கீழ் வந்தது. அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1959 செப்டம்பர் 15 முதல் ஒளிபரப்பை தொடங்கி வைத்தார். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனால் ஒரு புதிய படம் வடிவமைக்கப்பட்டது மற்றும் பண்டிட் ரவிசங்கரால் ஒரு டியூன் உருவாக்கப்பட்டது, அதாவது சிக்னேச்சர் டியூன். 1982 ஆகஸ்ட் 15 தேசிய நிகழ்ச்சி தொடங்கிய போது வண்ணத்தில் முதல் ஒளிபரப்பு நடந்தது. பல ஆண்டுகளாக தூர்தர்ஷன் மக்கள் மத்தியில் அதன் இருப்பு மற்றும் பார்வையை விரிவுபடுத்தி வருகிறது. நவீன தொழில்நுட்ப மாற்றங்களோடு தூர்தர்ஷன் டிஜிட்டல் மயமாகி தனி நபர்களின் உள்ளங்கையை எட்டியிருக்கிறது. தேவைக்கேற்ப வீடியோவை கிடைக்கச் செய்வதில் கவனம் செலுத்துவதன் மூலம் தூர்தர்ஷன் டிஜிட்டல் ஸ்பேஸில் நுழைந்துள்ளது. நம்பகத்தன்மை என்பது தூர்தர்ஷனின் USP ஆகும். இன்றைய முக்கிய செய்திகளின் யுகத்தில் தூர்தர்ஷன் தனது பார்வையாளர்களுக்கு

0: துல்லியமான மற்றும் புதுப்பித்த தகவல்களை வழங்கும் பாரம்பரியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. COVID-19 தொற்றுநோய் மற்றும் அடுத்தடுத்த லாக்டவுன்களுக்கு மத்தியில் இந்தியாவின் இந்த தூர்தர்ஷன் சேவை மாணவர்களுக்கு அவர்களின் படிப்புக்கு உதவியது. பல்வேறு மாநில அரசு நிறுவனங்களோடு இணைந்து தூர்தர்ஷன், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் யூடியூப் ஆகியவற்றில் நாடு முழுவதும் தங்கள் பிராந்திய சேனல்கள் மூலம் மெய்நிகர் வகுப்புகள் மற்றும் பிற கல்வி உள்ளடக்கங்களை ஒளிபரப்பியது. நாள் முழுவதும் பொது பொழுதுபோக்கு மற்றும் செய்திகளை அனுப்பும் தூர்தர்ஷன் நெட்வொர்க்கின் பல சேனல்கள் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு ஏற்றவாறு தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டன. பள்ளி வகுப்புகள் இல்லாத நிலையில் இந்த மெய்நிகர் வகுப்புகள் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு, குறிப்பாக 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் தங்கள் வாரியம் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இது பெருமளவு உதவியது. பல ஆண்டுகளாக தூர்தர்ஷன் தொடர்ந்து பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. ராமாயணம், மகாபாரதம், மால்குடி டேஸ் போன்ற காலங்களிலிருந்து தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் மற்றும் உடல்நலம், கல்வி, அதிகாரமளித்தல் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளின் இன்றைய ஹைடெக் கவரேஜுகள் வரை தூர்தர்ஷன் பார்வையாளர்களின் தலைமுறைகளுக்கு உள்ளடக்கத்தை வழங்கி வருகிறது. இந்தியாவின் சமூக கட்டமைப்பை வளப்படுத்துவதில் தொடர்ந்து தன்னுடைய பங்கை வழங்கி வருகிறது. நயே பாரத் கா நயா தூர்தர்ஷனின் கருப்பொருளின் அடிப்படையில் தூர்தர்ஷன் ஸ்வராஜ் பாரத் கே ஸ்வதந்திரதா சங்கிராம் கி சமக்ர கதா என்ற தலைப்பில் ஒரு மெகா வரலாற்று நிகழ்ச்சியை ஒளிபரப்பியது. இது இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் புகழ்பெற்ற வரலாற்றை விளக்கும் 75 அத்தியாயங்கள் கொண்ட பெரிய நிகழ்ச்சி. மாறிவரும் காலத்துக்கேற்றவாறு முழு டிடி நெட்வொர்க்கையும் மாற்ற மற்றொரு படியாக டிடி ஸ்போர்ட்ஸ் HD மாறியுள்ளது. இதன் மூலம் பார்வையாளர்கள் துல்லியமான ஒளிபரப்பை பார்த்து ரசிக்க முடிந்தது. தூர்தர்ஷன் புதுதில்லியில் G20 உச்சி மாநாட்டை உலக தரத்தில் ஒளிபரப்பியது. தொலைக்காட்சி ஒளிபரப்பில் இது ஒரு புதிய அளவுகோலை தொட்டது என்றால் அது மிகையாகாது. இதுவரை நீங்கள் கேட்டது தூர்தர்ஷன் தினம் சிற்றுரை.
1: உங்கள் கவனத்திற்காக மற்றும் ஒரு தகவல் இதோ. நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த பொறியியல் மேதை டாக்டர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது உயரமான கட்டிடங்களையும் புதிய சாலைகளையும் உருவாக்குவதில் மட்டுமில்லை, மக்களுக்கு தேவையான தண்ணீர், விவசாயம், தொழில், கல்வி போன்ற அடிப்படை வசதிகளை சிறப்பாக உருவாக்குவதிலும் உள்ளது. இந்த எண்ணத்தை தனது செயல்களின் மூலம் நிரூபித்த மா மனிதர் தான் டாக்டர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா. 1861 செப்டம்பர் 15 கர்நாடக மாநிலத்தில் பிறந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் கல்வியின் மீது கொண்ட ஆர்வத்தாலும் கடின உழைப்பாலும் சிறந்த பொறியாளராக உயர்ந்தார். அவரது பணிகளில் தண்ணீர் மேலாண்மை முக்கியமானதாக இருந்தது. தண்ணீரை சேமித்து அதை விவசாயத்திற்கும் மக்களின் தேவைகளுக்கும் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவர் கவனம் செலுத்தினார். நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவை கட்டுப்படுத்தும் தானியங்கி நீர்வாயில் அமைப்புகளிலும் அவர் புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். ஒரு பிரச்சனையை பார்த்து கவலைப்படுவதற்கு பதிலாக அதற்கான அறிவியல் தீர்வை தேட வேண்டும் என்பதே அவரது அணுகுமுறை. பின்னர் மைசூர் சமஸ்தானத்தின் திவானாக பணியாற்றிய அவர் கல்வி, தொழில், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார். அவரது அறிவையும் நாட்டிற்கான சேவையையும் பாராட்டி 1955 அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அவரது பிறந்த நாளான செப்டம்பர் 15 இந்தியாவின் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த செய்தியை தருகிறது. அறிவை பெறுவது மட்டும் போதாது, அந்த அறிவை மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும். அவரை போல நாமும் புதுமையாக சிந்தித்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டு நமது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவோம். உலா வந்தவை உங்கள் கவனத்திற்கு. இனி நகர்வலம். தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி.
2: நாய் என்றாலே நன்றியுள்ள விலங்கு என்பதுதான் நமக்கு தெரியும். குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது, மோப்பம் பிடித்து வெடிகுண்டு இருப்பதை

0: கண்டுபிடிப்பது போன்ற தனி மனித பாதுகாப்பு, நாட்டு பாதுகாப்பு போன்றவற்றில் நாயின் பங்கு இருப்பதை நாம் மறந்தாலும் இந்த நாடு மறக்காது. ஆனால் தற்போது இந்த நாய்களின் பிரச்சனைகள் பொதுவாக அதிகரித்து வருகிறது. அதாவது நாய்கள் பெருக பெருக அவை பொதுமக்களை கடிப்பதாக புகார்கள் அதிகமாக வரத் தொடங்கியுள்ளன. இதில் பெரும்பாலும் சிறுவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். விமான நிலையங்களில் கூட நாய்கள் கடிக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பொது இடங்களிலிருந்து நாய்களை பிடித்து அகற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது. நாடு முழுவதும் திருநாய்களை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை தேவை என்பது தற்போது நிரூபணமாகியிருக்கிறது. நாய்கள் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்தை தடுக்க வேண்டும், உரிய தடுப்பூசி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், பொதுவெளியில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து மறுவாழ்வு மையங்களில் அடைப்பதற்கு உத்தரவிட வேண்டும். மேலும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த முந்தைய உத்தரவுகள் அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் விலங்குகள் நல மையங்களை ஏற்படுத்த வேண்டும். கருத்தடை, தடுப்பூசி போன்ற நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும். இந்த உத்தரவுக்கு ஏற்ப உரிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். போதிய பணியாளர்களை நியமிக்க வேண்டும். மாநில அரசுகளோடு தேசிய நெடுஞ்சாலை துறையினரும் இணைந்து செயல்படுதல் நல்லது. நெடுஞ்சாலைகளில் நாய்கள் அலைந்து திரிவதை தடுப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலை துறை உரிய தொடர் கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும். சென்னையின் மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான தெருநாய்கள் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தெருவெங்கும் நாய்கள் தங்குதடையின்றி சுதந்திரமாக நடமாடுவதை காண முடிகிறது. சுமார் 33,000 மேற்பட்ட திருநாய்கள் சாலைகளில் அலைந்து திரிவதாக கூறப்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் கால்நடை பராமரிப்பு பிரிவு தெருநாய்கள் தொடர்பான கணக்கெடுப்பை கடந்த 2021 தொடங்கி 2024 நிறைவு செய்தது. அதன்படி சென்னையில் சுமார் 200,000 திருநாய்கள் இருப்பது தெரிய வந்தது. இதன் விளைவாக தடுப்பூசி கருத்தடை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தெருநாய்கள் கடிப்பதால் ஆண்டுக்கு சுமார் 2,000 பேர் வரையிலும் சிகிச்சைக்கு வருவது கண்டறியப்பட்டதால் கடந்த 2021 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் திட்டமும் அவற்றின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த கருத்தடை சிகிச்சை திட்டமும் செயல்படுத்தப்பட்டன. இதையடுத்து சென்னையில் 5 மண்டலங்களில் தெருநாய் கருத்தடை சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டன. கடந்த 2021 முதல் 2025 வரை சென்னையில் 88,087 திருநாய்கள் பிடிக்கப்பட்டு 71,108 நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே காலகட்டத்தில் 88,086 திருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2025 திருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தி கண்காணிக்கவும் அவற்றிற்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தவும் கருத்தடை சாதனங்கள் வழங்கவும் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவை தனியார் பங்களிப்போடு செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த 2025 ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலும் 18,798 திருநாய்கள் பிடிக்கப்பட்டு அவற்றில் சுமார் 16,000 நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலும் 11,760 திருநாய்கள் பிடிக்கப்பட்டு அவற்றில் 10,778 நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. சிகிச்சைக்கு பிறகு அந்த நாய்கள் பிடிபட்ட இடத்திலேயே மீண்டும் விடப்படுகின்றன. இதனால் தெருநாய் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை என்பதுதான் மக்கள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு சென்னை மாநகராட்சி முக்கியத்துவம் அளித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சென்னை வாழ் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
1: தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி. எழுதியவர் கா பக்கிரியப்பன். வாசித்தவர் மு சண்பகாசி.
2: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
3: பால் உற்பத்தி குறிப்பிட்ட அளவுல குறையும், இனப்பெருக்க குறைபாடுகள் வரும், சினை மாடுகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து கருச்சிதவி ஏற்படும். இதுதான் அந்த முடிச்சு தோல்வியோட முக்கியமான அறிகுறிகள்.
2: முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர்

0: டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து.
1: பனைமரம் வந்து அனைத்து வகையான மண்ணில வந்து நன்கு வளரும். எனினும் ஆழமான மணற்பாங்கான பகுதிகளில் விரும்பி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பனைமரத்திற்கு வந்து குறைந்தபட்ச மழையே வந்து போதுமானது.
0: பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்.
3: பாடலின் படம் நல்ல தம்பி.
4: உட்காரு

வளைச்சு காட்ட போறண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேராட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் இருந்து தலைகீழா பாடம் படுத்து, கொஞ்சாது புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் போற.

அடுத்த நாட்டு காரம்புவல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம சீமை அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியால ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. அது மட்டுமா, புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காய்க்க, பஞ்ச கிழவ தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க, கைத்திறமையை காட்ட போறண்டி, ஒரு கவிய பாடி காத்து மழையுண்டாக்க போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திட்டு, மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போ.

0: வீட்டுக்கா?
1: ஆமா.
0: என்ன வேணும் கேட்டுக்கோ.
1: நெல்லு புத்த, மாவரைக்க, நீர் அரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு,
0: ஐயோ
1: கொள்ள போறதுல குழா வைக்கணும், குளிரு மிஷினும் கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்.
0: முடிஞ்சுடா.
1: உன்னை மறந்துட்டேன்.
0: என்ன அம்மா?
1: பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலையும் காபி நம்ம பக்கத்தில் வந்துடணும்.
0: ஐயோ,
1: கட்டிலுக்கு மேலே பேனு, காற்றுக்கு தோணும், காலம் காட்டும் கருவியும் வேணும்.
0: வேணே. அது பைத்தியம். நம்ம நாட்டிலே வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டில பாரு, மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ கார்ல போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காபி குடிப்பா.
2: விஞ்ஞானம் பற்றிய பாடலை ரசித்தோம். பாடலின் படத்திற்கு வசனம் எழுதியவர் யார்? அவரை பற்றிய மேலும் தகவல்கள் வேண்டுமா? காத்திருங்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: அன்புள்ள மனோகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நமது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். 1909 செப்டம்பர் 15 நடராஜன் பங்காரு அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தவர். முதல்ல BA பட்டம், அப்புறம் MAவும் படித்தார். தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புலமை பெற்றவர்.

0: அறிஞர் அண்ணா. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என முழங்கியவர். 1962 முதல் 1967 வரை பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். 1967 முதல் 1969 வரை முதலமைச்சராக பணியாற்றியவர் அறிஞர் அண்ணா. 1957 முதல் 1962 வரைக்கும் எம்எல்சியாக தமிழக மேல்சபை உறுப்பினராக காமராஜர் காலத்தில் பணிபுரிந்தவர். 1969 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இறந்தார் அறிஞர் அண்ணா. அந்த காலத்தில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர், நிறைய கதைகள் கட்டுரைகள் எழுதியவர். அவருடைய முதல் திரைப்படம் நல்ல தம்பி. இதில் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கூட்டுமுறை விவசாயத்தை 1948 செய்யணும்னு வலியுறுத்தியிருக்கிறார். மனோகரன் சார், என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை பார்த்தீங்களா? ஜமீன்தார் முறையையும் இந்த படத்தில் எதிர்த்திருப்பார். அதுக்கப்புறம் வேலைக்காரி, ஓர் இரவு போன்ற படங்களுக்கு கதைவசனம் அறிஞர் அண்ணா தான் எழுதினார். மிகப்பெரிய சமூக மாற்றத்தை தமிழகத்தில் தனது பேச்சாலும் மூச்சாலும் உழைப்பாலும் கொண்டு வந்த பெருமை இவருடையது. சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தது அண்ணாவின் அரசு தான். அவருடைய பிறந்த நாளான இன்றைய தினம் அவரை நினைத்து பார்ப்பது நமது கடமை. அவருக்கு குருவாய் இருந்தவர் தந்தை பெரியார். நாளை மறுநாள் 17ஆம் தேதி பெரியாரின் பிறந்த நாள். இந்த இருவர், தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா, இருவரும் நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். பெண்களுக்கு சம உரிமை, சமூக பொருளாதார முன்னேற்றம் போன்றவற்றுக்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த உத்தம தலைவர்கள். தலைவன் என்பது தமிழ்ச்சொல், எஜமான் என்பது வடமொழிச்சொல். இப்படி தமிழ் பற்றையும் ஊட்டியவர் அறிஞர் அண்ணா. 1948 சொல்லப்பட்ட கூட்டு பண்ணையம்தான் இப்போது ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லப்படுது. ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் ஒன்று சேர்ந்து செயல்படணும். இப்போ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்லாம் துவக்கியிருக்காங்களே, விவசாயிகளிடையே ஒரு கூட்டு முயற்சி. சாகுபடியில் ஆரம்பித்து அறுவடை விற்பனை வரை எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்படுறாங்க. அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ. அதே போல் குறுகிய கால பயிர்கள் சாகுபடி, நீண்ட கால பயிர்கள் சாகுபடி, மரப்பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து செய்தால் ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கிவிடும். அதனால தான் இப்படிலாம் சேர்த்து சேர்த்து செய்யுங்கன்னு அந்த காலத்திலேயே அறிஞர் அண்ணா போன்றவர்கள் சொன்னாங்க. இந்த காலத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோகரன் சார், கடைபிடிக்க வேண்டியது நமது பொறுப்பு. முயற்சி திருவினையாக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின்,
0: ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம்.
1: இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்
0: இன்று காலை 9 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி.
1: காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்

பிறகு சிலரே அணையா விளக்கினை போல் எந்நாளும் புகழொளி வீசி திகழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் இன்பத் துன்பங்களை பற்றி எண்ணுவதே இல்லை. இரவும் பகலும் மற்றவர் நலன் பற்றியே சிந்திக்கின்றார்கள், செயல் புரிகிறார்கள். வெற்றி பெற்று உலக உத்தமர்களின் வரிசையில் தங்களது பெயர்களையும் பொறித்து கொள்கிறார்கள். வரலாறு அவர்களை வாழ்த்துகிறது, வையகம் அவர்களை போற்றுகிறது, தன் இதய கோயிலிலே அன்பு தெய்வமாக வைத்து வழிபடுகிறது. மாபெரும் மேதை, தலை சிறந்த அரசியல்வாதி, தன்னிகரில்லா பேச்சாளர், எழுத்தாளர், ஆங்கில மொழி வல்லுநர், தமிழ் பேச்சிலும் எழுத்திலும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் என பல்வேறு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரரான தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினம் இன்று. பல்லவ மன்னர்களின் தலைநகராகவும் பட்டு நெசவு, நூல் நெசவுக்கு புகழ்பெற்று விளங்கிய காஞ்சிபுரத்தில் 1909 செப்டம்பர் மாதம் 15 நடராசன் மற்றும் பங்காரு அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அண்ணாதுரை. அண்ணாவுக்கு சிறிய தாயார் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ராசாமணி அம்மையார். அந்த அம்மையாருக்கு அண்ணா மேல் அளவு கடந்த பாசம் உண்டு. அண்ணாவை கண்ணும் கருத்துமாக வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெருமை அந்த அம்மையாரையே சாரும். நாம் சின்ன தாயாரை சித்தி அல்லது சின்னம்மா என்று அழைக்கிறோம் அல்லவா, அண்ணா தனது சிறிய தாயாரை தோத்தா என்றே அழைப்பார். தோத்தா என்றால் அண்ணாவுக்கு உயிர். தம் பெற்றோரை விட தோத்தாவையே அவர் அதிகம் நேசித்தார். அண்ணா தனது சிற்றன்னையை தன் தாயாகவே கருதினார். காஞ்சிபுரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். குடும்பத்தில் நிலவிய கடுமையான வறுமையின் காரணமாக அவர் கல்வியை தொடர்வதில் பல சவால்களை சந்தித்தார். இருப்பினும் படிப்பின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் குறையவே இல்லை. பள்ளி பருவத்திலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மிகச்சிறந்த மாணவராக திகழ்ந்தார். அண்ணா தனது பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்பே 1930 ராணி அம்மையாரை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. என்றாலும் அவர்கள் தங்களது உறவினர்களின் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தனர். வறுமைக்கு இடையேயும் சென்னை கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார். கல்லூரி பருவத்தில் அவர் சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுத்தார். கல்லூரி மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் சொற்பொழிவு திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். கல்லூரிக்கு சென்ற குறுகிய காலத்திலேயே அண்ணா தனது அசாத்திய ஆங்கில மற்றும் தமிழ் பேச்சாற்றலால் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் கவர்ந்தார். அண்ணாவின் ஆங்கில புலமையை கண்டு வியந்த அவரது ஆங்கில பேராசிரியர் சி.ஆர். ரெட்டி மற்றும் பிற பேராசிரியர்கள் அண்ணாவை ஒரு சிறந்த அறிஞராகவே நடத்தினர். கல்லூரி காலத்திலேயே பல இதழ்களுக்கு கட்டுரைகளையும் எழுதத் தொடங்கினார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு சில காலம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் பத்திரிகை துறையின் மீது கொண்ட ஈர்ப்பால் ஆசிரியர் பணியை துறந்து முழுநேர எழுத்தாளராக மாறினார். தமிழ் அரசியல் வரலாற்றிலும் இலக்கிய உலகிலும் புதியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. மேடை பேச்சையும் தமிழ் எழுத்து நடையையும் பாமர மக்களும் ரசிக்கும்படி எளிமையாக்கி அதே சமயம் இலக்கிய நயத்துடனும் மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. அண்ணாவின் மேடை பேச்சு தமிழர்களுக்கு மேடை தமிழ் என்ற புதிய கலையை அறிமுகப்படுத்தியது. அவரது காந்த குரலும் தெளிவான உச்சரிப்பும் நயம்பட பேசும் திறனும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பொதுக்கூட்ட மேடைகளில் பல மணி நேரம் கட்டி போட்டன. அண்ணாவின் மொழி நடையில் எதுகை மற்றும் மோனை நயங்கள் இயல்பாகவே வந்துவிடும். திட்டமிட்டு பேசாமல் அவரது சிந்தனையிலிருந்து வார்த்தைகள் அருவி போல கொட்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற முத்தான வரிகள் கேட்போரின் கவனத்தை தன்வயப்படுத்தின. மிக கடினமான சங்க இலக்கிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய உரைநடையில் மாற்றி தந்தார். அறிஞர்கள் மட்டுமே ரசித்த தமிழை அண்ணா சாமானிய மக்களின் கைகளிலே கொண்டு சேர்த்தவர். அண்ணா மேடையில் பேசும்போது மக்களிடம் கேள்விகளை கேட்டு அதற்கு அவரே பதிலளிக்கும் பாணியை கையாளுவார். இது கேட்போரை தன்னுடனே சிந்திக்க வைக்கும் ஒரு சிறந்த உத்தியாகும். அரசியல் மேடைகளில் எதிராளிகளை கடுமையாக விமர்சிக்கும் போது கூட அநாகரிகமான வார்த்தைகளை அண்ணா பயன்படுத்தியதே இல்லை. மன்னிக்க தெரிந்த மனமே மனிதனின் தெய்வீக பண்பு என்று கூறி கண்ணியமான முறையில் தன் கருத்துக்களை பதிவு செய்தார். அண்ணா தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார். இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய ஆங்கில உரை வட இந்திய தலைவர்களையும் வியக்க வைத்தது. தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அண்ணா அழைக்கப்பட்ட

0: வாழ்வதற்கு அவரது கூர்மையான ஆங்கில பேச்சும் எழுத்துமே காரணமாகும். அண்ணா சிறந்த மேடை பேச்சாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த எழுத்தாளரும் ஆவார். அவர் எழுதிய கடிதங்கள், காஞ்சி போன்ற இதழ்களின் வாயிலாக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் தமிழ் உரைநடைக்கு இன்றும் சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறது. தமிழ் பேச்சு கலைக்கு ஒரு புதிய இலக்கணத்தையும் உரைநடைக்கு ஒரு புதிய பாதையையும் வகுத்து கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் தமிழ் மொழி நடை இன்றைய தலைமுறை பேச்சாளர்களுக்கும் ஓர் ஒப்பற்ற வழிகாட்டியாக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான மிகச்சிறந்த கதாசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் திகழ்ந்தார். சாமானிய மக்களிடம் பகுத்தறிவு, சமூக நீதி மற்றும் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஆகிய கருத்துக்களை கொண்டு சேர்க்க அவர் தனது கதைகளையும் நாடகங்களையும் மிகச்சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தினார். அண்ணா நாடகத்துறையில் தடம் பதிப்பதற்கு முன்னால் புராண கதைகளும் ராஜாராணி கதைகளுமே மேடைகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. அண்ணா அந்த போக்கை மாற்றி சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட சமூக நாடகங்களை அறிமுகப்படுத்தினார். அவரே நாடகங்களை எழுதி இயக்கி பல நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். ஓர் இரவு, வேலைக்காரி, சந்திரோதயம், நீதி தேவன் மயக்கம் போன்ற புகழ்பெற்ற நாடகங்கள் வழியாகவும், கபோதிபுர காதல், பார்வதி பிஏ, கலிங்காராணி, ரங்கோன் ராதா போன்ற கதைகள் வழியாகவும், புதினங்கள் வழியாகவும் சமூகத்தில் மறுமலர்ச்சி கருத்துக்களை ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. அண்ணாவின் வேலைக்காரி, ஓர் இரவு, நல்ல தம்பி போன்ற நாடகங்களும் கதைகளும் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு தமிழ் சினிமாவில் வசன புரட்சிக்கு வித்திட்டன. கடினமான இலக்கிய தமிழ் இல்லாமல் பாமர மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் எளிய அடுக்குமொழி உரைநடையை கையாண்டார். பொழுதுபோக்கு கலையாக இருந்த நாடகத்தையும் கதைகளையும் சமூக சீர்திருத்த கருவியாக மாற்றிய பெருமை அண்ணாவையே சாரும். அவரது கதைகளும் நாடகங்களும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சமூக மாற்றத்திற்கான அழியாத சுவடுகளாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன. 1962 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2 மட்டுமே முதலமைச்சராக இருந்த போதிலும் தமிழக வரலாற்றில் அழியாத பல முத்திரைகளை பதித்தார். மதராஸ் மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார். ஏழை மக்கள் பசியின்றி வாழ 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை அடையாற்றில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்றதே அவரது இறுதி பொது நிகழ்ச்சியாக அமைந்தது. அதன் பிறகு அவரது உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. 1969 பிப்ரவரி 3 பேரறிஞர் அண்ணா காலமானார். அப்போது அவருக்கு வயது 59 மட்டுமே. அண்ணாவின் மறைவு செய்தி கேட்டதும் ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே ஸ்தம்பித்தது. ஏழை எளிய மக்கள் தங்களது குடும்பத் தலைவனை இழந்தது போல கதறி அழுதனர். அண்ணாவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. தமிழகத்தின் மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் சென்னை நோக்கி திரண்டனர். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1,50,00,000 மக்கள் கலந்து கொண்டதாக மதிப்பிடப்பட்டது. இது உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மிக அதிகப்படியான மக்கள் கூட்டமாக கின்னஸ் புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. ரயில்களின் கூரைகளிலும் பேருந்துகளின் மீதும் ஏறி அண்ணாவை கடைசியாக ஒருமுறை பார்க்க மக்கள் திரண்ட காட்சி அவர் மக்கள் மனங்களில் பெற்றிருந்த செல்வாக்கிற்கு சான்றாகும். அண்ணாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று அவ்விடம் அண்ணா சதுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற அண்ணாவின் புகழ்பெற்ற வரிகள் அவரது நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அண்ணா உடலளவில் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் தமிழகத்திற்கு சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரிலும் சமூக நீதி சிந்தனைகளிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
1: காஞ்சி நகர் தந்த பேரறிஞர், மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் என் மலர்விழி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

சாமி சாமி ஐயா ராயா வாயாயோ கம்மையா ஐயா சாமி ஆபோஜி சாமி நரி கும்பிருக்கு வாங்கலியோ ஐயா சாமி ஓ ஐயா சாமி.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சாயிரா முஜ்தபா. த ஹெட்லைன்ஸ். UPI payments of up to 2,000 rupees to remain free of bank charges. World Circular Economy Forum 2026 to begin today at Gandhinagar in Gujarat. India and Canada begin next round of talks on proposed trade pact. Chief Justice of India Justice Suryakant says mechanism developed by Supreme Court and High Courts to deal with complaints against judges is robust.

பத்திரிகையாளர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு பொறியாளரின் வாழ்க்கையை பற்றிய ஒரு சாதாரண வரலாற்று பதிவு அல்ல. ஒரு மனிதரின் அறிவு, உழைப்பு, திட்டமிடல், நேர்மை, தொலைநோக்கு பார்வை ஆகியவை ஒன்றிணைந்தால் அவை ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியையும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதற்கான ஓர் அழகான எடுத்துக்காட்டு. ஏன் இந்தியாவில் இந்த நாள் பொறியாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது? இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களில் ஒருவராகவும் தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் விளங்கிய மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாள் என்பதற்காக. 1861 பிறந்த அவர் தனது வாழ்க்கையை தனக்காக மட்டும் வாழவில்லை. அறிவை தேடினார், அறிவை செயலாக மாற்றினார், செயலை மக்களின் நலனுடன் இணைத்தார். அதனால்தான் அவர் ஒரு பொறியாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு தேச நிர்மாணிப்பாளர். அவரது பணியின் மையத்தில் எப்பொழுதும் ஒரு கேள்வி இருந்தது, இந்த நாட்டை எவ்வாறு முன்னேற்றுவது? இந்த ஒரு கேள்வியே அவரது வாழ்நாளின் பெரும் பகுதியை வழிநடத்தியது. விஸ்வேஸ்வரய்யாவின் பணியை பற்றி பேசும்பொழுது முதலில் நினைவுக்கு வருவது நீர் மேலாண்மை. நீர் என்பது வெறும் இயற்கை வளம் அல்ல, அது விவசாயத்தின் உயிர், நகரங்களின் உயிர், தொழில்துறையின் அடித்தளம், அது மனித வாழ்வின் அடிப்படை. தமிழில் திருவள்ளுவர் மிக அழகாக கூறுகிறார், நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் உலக வாழ்க்கையே அமையாது என்பதை வள்ளுவர் உணர்த்துகிறார். இதே உண்மையை தனது பொறியியல் பணியின் மூலம் விஸ்வேஸ்வரய்யா நடைமுறையில் காட்டினார். மைசூரின் வளர்ச்சியுடன் நெருங்கிய தொடர்புடையது கிருஷ்ணராஜசாகர் அணை, அதாவது KRS அணை என்பர். நீரை சேமிப்பது மட்டுமல்ல, அதை முறையாக பயன்படுத்த வேண்டும், விவசாயத்திற்கு நீர் சென்றடைய வேண்டும், மக்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும், ஒரு பகுதியின் பொருளாதாரம் வளர வேண்டும், இந்த முழுமையான பார்வையுடன் அவர் நீர் மேலாண்மை மற்றும் பாசன திட்டங்களில் பணியாற்றினார். அவரது தானியங்கி நீர்வாயில் அமைப்புகள் அக்காலத்தில் குறிப்பிடத்தக்க பொறியியல் புதுமையாக அமைந்தன. அதன் மூலம் நீரை திறமையாக கட்டுப்படுத்தவும் சேமிக்கவும் வழி உருவானது. இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை பெறுகிறோம். பிரச்சனையை பார்த்து அஞ்சுவது அறிவியல் அல்ல, பிரச்சனையை புரிந்து கொண்டு தீர்வை உருவாக்குவதுதான் அறிவியல். 1908 ஹைதராபாத்தில் மூசி நதியில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த சூழலில் விஸ்வேஸ்வரய்யா வெள்ளக்கட்டுப்பாடு தொடர்பான பணிகளில் முக்கிய பங்காற்றினார். ஓஸ்மான் சாகர், ஹிமாயத் சாகர் போன்ற நீர்த்தேக்கங்கள் தொடர்பான தீர்வுகள் உருவாக்கப்பட்டன. விசாகப்பட்டினம் துறைமுகத்தை கடல் அரிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான பணிகளிலும் அவர் பங்களித்தார். அவர் பார்த்தது வெள்ளத்தை மட்டுமல்ல, அவர் பார்த்தது இதே போன்ற பிரச்சனை மீண்டும் ஏற்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையே. இதுதான் ஒரு பொறியாளரின் சிந்தனை, இதுதான் ஒரு நிர்மாணிப்பாளரின் சிந்தனையும் கூட. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கையை நினைக்கும் பொழுது பகவத்கீதையின் ஒரு சிறிய வாக்கியம் நினைவுக்கு வருகிறது, யோக கர்மசு கௌசலம், அதாவது செயலை திறமையுடன் செய்வதே யோகம். விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. வேலையை செய்வது மட்டும் போதாது, அதை திட்டமிட்டு செய்ய வேண்டும், திறமையுடன் செய்ய வேண்டும், நேரத்தை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும், அதன் பயன் மக்களை சென்றடைய வேண்டும். இதுவே அவரது பணியின் தனிச்சிறப்பு. பகவத்கீதையின் மற்றொரு புகழ்பெற்ற ஸ்லோகத்திலிருந்து ஒரு வரி, கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. நமக்கு உரியது நமது கடமையை செய்வதே, அதன் பலனை பற்றில் அல்ல. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கையிலும் இதே மனப்பான்மையை பார்க்க முடிகிறது. பதவி அவருடைய இலக்கு அல்ல, புகழ் அவருடைய இலக்கு அல்ல, தேசத்தின் முன்னேற்றமே அவரது இலக்கு. மைசூரின் திவானாக பணியாற்றிய காலத்தில் தொழில், கல்வி, வங்கி, வர்த்தகம் போன்ற பல துறைகளில் வளர்ச்சிக்கு அவர் முக்கியத்துவம் அளித்தார். பத்ராவதி இரும்பு மற்றும் எஃகு ஆலை, மைசூர் சோப்பு தொழிற்சாலை, மைசூர் வங்கி, வர்த்தக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், இவை அனைத்தும் அவரது விரிவான வளர்ச்சி பார்வையை வெளிப்படுத்துகின்றன. அவருடைய சிந்தனையில் ஒரு முக்கியமான உண்மை இருந்தது, ஒரு நாட்டை வளர்ப்பதற்கு அணைகள் மட்டும் போதாது, கல்வியும் வேண்டும், தொழிலும் வேண்டும், அறிவியலும் வேண்டும், தொழில்நுட்பமும் வேண்டும், திறமையான மனித வளமும் வேண்டும். இன்றைய இந்தியாவின் வளர்ச்சி பாதையை பார்க்கும் பொழுது இந்த சிந்தனை மிக

0: உத்தமானதாக தெரிகிறது. திருவள்ளுவர் கூறுகிறார், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலையும் சிந்தித்த பிறகே தொடங்க வேண்டும் என்பது வள்ளுவரின் அறிவுரை. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை முழுவதும் திட்டமிடலின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு அணை கட்டுவது என்றால் அது வெறும் கற்களையும் சிமெண்ட்டையும் சேர்ப்பது அல்ல. நீரின் ஓட்டம், மக்களின் தேவைகள், விவசாயம், நகர வளர்ச்சி, எதிர்கால தேவைகள், இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து சிந்திக்க வேண்டும். அதுதான் தொலைநோக்கு. விஸ்வேஸ்வரய்யா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார். இன்று நாமும் அதே பாதையை தொடர்ந்து செல்ல வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஒரு மாணவன் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, ஏன், எப்படி, இதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா என்று சிந்திக்கும் பொழுது அங்கேதான் அறிவியலின் விதை விதைக்கப்படுகிறது. ஒரு சிறிய கண்டுபிடிப்பு நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறலாம். ஒரு சிறிய முயற்சி நாளை ஒரு தொழிலாக மாறலாம். ஒரு மாணவனின் சிந்தனை நாளை ஒரு தேசத்தின் முன்னேற்றத்திற்கான தீர்வாக மாறலாம். அதனால் கல்வி என்பது தேர்வுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக, சமூகத்திற்காக. இன்று இந்தியா அறிவியல், தொழில்நுட்பம், உற்பத்தி, உட்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் முன்னேறி வருகிறது. 2014 செப்டம்பர் 25 அன்று பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா முயற்சியை தொடங்கினார். இந்தியாவில் உற்பத்தியை ஊக்குவித்தல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், முதலீட்டை ஈர்த்தல், இந்திய திறமையை உலகளவில் முன்னிறுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. இதில் நாம் விஸ்வேஸ்வரய்யாவின் சிந்தனையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். அவர் தனது காலத்திலேயே இந்தியாவில் தொழில் வளர வேண்டும், இந்தியர்கள் தங்கள் திறமையால் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்தினார். இன்று இந்தியாவில் உருவாக்குவோம், இந்தியாவில் கண்டுபிடிப்போம், இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், இந்திய திறமையை உலகிற்கு எடுத்துச் செல்வோம் என்ற சிந்தனை மேலும் வலுப்பெற்று வருகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் காலத்தில் அணைகள், நீர்ப்பாசனம், தொழிற்சாலைகள், சாலைகள் ஆகியவை நவீன வளர்ச்சியின் அடையாளங்களாக இருந்தன. இன்று அதனுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, புதிய ஆற்றல், செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், நவீன உட்கட்டமைப்பு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் போன்ற புதிய துறைகளும் இணைந்துள்ளன. காலம் மாறுகிறது, தொழில்நுட்பம் மாறுகிறது, ஆனால் ஒரு விஷயம் மாறவில்லை, இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அறிவும் உழைப்பும் தேவை. அன்பு இளைஞர்களே, உங்களிடம் இன்று தொழில்நுட்பம் இருக்கிறது, உலகத்தை அறியும் வாய்ப்பு இருக்கிறது, கற்றுக்கொள்ள எண்ணற்ற வழிகள் இருக்கின்றன. உங்கள் கையில் ஒரு கைபேசி இருக்கலாம், ஆனால் அந்த கைபேசி வெறும் பொழுதுபோக்கிற்கான கருவியாக மட்டும் இருக்க வேண்டுமா? அது அறிவை பெறும் கருவியாக இருக்க முடியாதா? ஒரு பிரச்சனை தீர்வு காண முடியாதா? ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க முடியாதா? ஒரு தொழிலை தொடங்க முடியாதா? ஒரு சமூகத்திற்கு உதவ முடியாதா? இதுதான் விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை நமக்கு எழுப்பும் கேள்விகள். ஒரு அணையை விட பெரியது ஒரு சிந்தனை. விஸ்வேஸ்வரய்யா கட்டிய அணைகள் காலத்தை கடந்தும் மக்களுக்கு பயனளிக்கின்றன. அவர் உருவாக்கிய நிறுவனங்கள் வளர்ச்சியின் பாதையை திறந்தன. ஆனால் இவற்றை விட பெரியதாக அவர் விட்டு சென்றது ஒரு சிந்தனை. நாம் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற சிந்தனை. பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை. அறிவையும் தொழில்நுட்பத்தையும் நாட்டின் நலனுக்கு பயன்படுத்த முடியும். அதனால்தான் விஸ்வேஸ்வரய்யா ஒரு பொறியாளராக மட்டும் நினைவு கூறப்படுவதில்லை, அவர் ஒரு தேச நிர்மாணிப்பாளராக நினைவு கூறப்படுகிறார். 2047 நோக்கி இந்தியா பயணிக்கும் இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் 3 விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். அறிவை பெறுவோம், திறமையை வளர்ப்போம், நாட்டிற்காக செயல்படுவோம். திருவள்ளுவர் கூறும், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குரலை மனதில் நிறுத்துவோம். சிரமம் வந்தால் சோர்ந்து விடாமல், சவால் வந்தால் பின்வாங்காமல், அறிவையும் உழைப்பையும் இணைத்து நம் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஒவ்வொருவரும் நமது பங்களிப்பை வழங்குவோம். விஸ்வேஸ்வரய்யாவின் கனவு, அறிவியல் இந்தியா, தொழில்நுட்ப இந்தியா, தன்னிறைவு பெற்ற இந்தியா, வளர்ந்த இந்தியா, அந்த பயணத்தை நாம் அனைவரும் இணைந்து தொடர்வோம். வளர்க அறிவியல், வளர்க தொழில்நுட்பம், வளர்க இந்தியா, வாழ்க பாரதம்.
1: முனைவர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கினார் மு. ஜீவானந்தம் அவர்கள்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 8:41.

சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்த அந்த பாடலின் படம் குமுதம். இனி வருவது பாவை விளக்கு படத்திற்காக சி எஸ் ஜெயராமன்.

நிறைவு பெற்றது 19 காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ராநிதி ராது என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மணிரங்கு, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:28. அரங்கிச்சை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து பிலஹரி ராகத்தில் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தர் ராமன் அவர்கள் மிருதங்கம்,

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியுள்ள பாடலை, படம் வறுமையின் நிறம் சிவப்பு.

0: அம்மாடியோ. தனனனான தனனனான கானான ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலக

தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரலில் ஒலித்த பாடலின் படம் நிழல்கள். அடுத்து பி. சுஷீலாவின் குரலில் ஒலிக்கிறது பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

மலேசியா வாசுதேவன், வி பொன்னுசாமி ஆகியோரின் குரல்களில் ஒலிக்கிறது மலர்களே மலருங்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் ஒத்தையடி பாதையிலே.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம், S. ஜானகியின் குரல்கள். நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திலிருந்து.

இல்லை கவிதை பாட, என்ன சொல்லி என்ன பாட, கம்பன் இல்லை கவிதை பாட. அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம் அழகிய கோவில்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி ஆகியோர்.

நேயர்கள் இதுவரை முத்துச்சிதறல் கேட்டீர்கள். நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி. இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல். உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா பாடியிருப்பது.

பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் சிறையில் சில ராகங்கள் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா குரல்களில்.

பேசுவது கிளியா திரைப்படத்திலிருந்து மனோ ராதிகா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து.

0: ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: நேயர்களே, தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் உறுதிமொழி திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.
3: தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம்
4: தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம்
5: தினக்கு

புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடலை கேட்டோம். தொடரும் பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில்.

0: நடிகன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடர்கிறது மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: அந்த என்னாச்சு
2: உனக்கு? இங்க பாரு,

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி
1: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சி நிரல் நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வையச்சேரி வி பாலசுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. கராவலம்ப ஸ்தோத்திரம், கராவலம்ப ஸ்தோத்திரம் வழங்குபவர் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ துர்காதேவி அவர்கள். நிறைவு பகுதி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சுத்தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கற்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம். 8:05, 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம். மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம். 2வது பகுதி, 10:00 காற்றோடு கலந்திடவா.

நேயர்களே, 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் குறித்து உடற்சார்பியல் நிபுணர் டாக்டர் பரத் ராம்ஜி அவர்களுடன் நேர்முகம். உடல் சுரப்பியல் நிபுணர் டாக்டர் பரத் ராம்ஜி அவர்களுடன் நேர்முகம். 5:02 ஜெய் கலாம் வாங்க போட்டித் தேர்வர்களுக்கான தொடர் நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்க

0: லட்சுமி அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் கோவில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம், மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சத்வா ஸ்ரீநாத் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஸ்ரீவாஞ்சியம் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். The 10th edition of the World Circular Economy Forum 2026 began at Mahatma Mandir in Gandhinagar. Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav and Gujarat's Chief Minister Bhupendra Patel inaugurated the forum, which is being held for the first time in India. Addressing the inaugural session, Union Minister Bhupendra Yadav highlighted India's commitment to embedding circular economy principles into its sustainable development framework. The minister stressed that India has modernized its deep-rooted ancient cultural practices of reuse, repair, and conservation values into contemporary policies under the leadership of Prime Minister Narendra Modi.
3: Today, I am happy to note that the declaration recognizes sustainability as an integral part of building resilience and calls for cooperation that advances sustainable development while strengthening economic and supply chain resilience. The declaration also recognizes that circularity must extend beyond waste management. It calls for embedding circular economy principles into the development and maintenance of sustainable and resilient infrastructure. For India, this is an important movement because our BRICS chairship has placed circular economy alongside sustainable lifestyles.
2: National Engineers Day is being celebrated today to honor the birth anniversary of Bharat Ratna Moksha Gundam Vishveshwaraya, one of India's greatest engineers. The day is celebrated every year on the 15th of September to remember Vishveshwaraya's contributions and honor the role of engineers in the nation's growth. Prime Minister Narendra Modi paid tributes to M. Vishveshwaraya in a social media post. Mr. Modi extended his greetings to engineers for their contribution to building, innovating and providing solutions for a better tomorrow.
4: महान इंजीनियर्स की हमारी विरासत में एक ऐसा रत्न भी हमें मिला जिसके कार्य आज भी लोगों को अचंभित कर रहे हैं, और वे थे भारत रत्न डॉक्टर एम विश्वेश्वरैया। उन्हीं की याद में 15 सितंबर को इंजीनियर्स डे के रूप में मनाया जाता है। उनके पद चिन्हों पर चलते हुए हमारे देश के इंजीनियर पूरे विश्व में अपनी अलग पहचान बना चुके। मैं इस अवसर पर सभी इंजीनियरों को, उनकी निर्माण शक्ति को आदरपूर्वक नमन करता हूँ।
2: India's public service broadcaster Doordarshan is celebrating its 67th foundation day today. The public service broadcaster marked its inception in 1959 as an experimental television service under All India Radio. Over the decades, it has grown into a vital platform for information dissemination, cultural preservation and national integration, reaching nearly 100% of the population through satellite and direct-to-home services. A U.S. federal judge has temporarily blocked a new Trump administration rule imposing stricter limits on the duration of stay for foreign students and journalists in the United States. The ruling is expected to provide relief to international students. The district judge in Massachusetts observed that implementation of the policy would probably cause catastrophic damage to the U.S. economy and the higher education system. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India lead the three-match series 1-0 after a

0: convincing 7-wicket win in the opening match on Sunday. The Intermeteorological Department has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Haryana, Chandigarh and Delhi today. Similar weather conditions are also expected to prevail over Kerala, Mahe, Punjab, South Interior, Karnataka, Sub-Himalayan, West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal for the day. Benchmark domestic equity indices were trading in the negative territory during the forenoon session today. The Sensex dropped 131 points to 74,651, while the Nifty dipped 66 points to 23,332 when reports last came in. On the sectoral front, capital goods, realty and chemicals were dragging the most, with IT emerging as a key gainer. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 12:10. சங்கீத சாரல். வையச்சேரி வி பாலசுப்பிரமணியன் அவர்களின் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம்ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் வாழ்க எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.
2: திருச்சிற்றம்பலம்

வையச்சேரி வி பாலசுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக மலர்மிசை விருத்தம், தொடர்ந்து முத்தா முத்தி சுந்தரர் தேவாரம்.

இதுவரை வையச்சேரி வி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எம்ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினம் இன்று தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பொறியியல் துறை வளர்ச்சியில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை பொது சேவைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பங்காற்றும் அனைத்து பொறியாளர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு சுக்பிந்தர் சிங், உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் முதலமைச்சர்களும் தலைமைச் செயலர்களும் காணொலி மூலம் பங்கேற்க உள்ளனர். இந்த கிஷாவ் அணை திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னர் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் செலவில் 90% மத்திய அரசும் 10% 6 மாநில அரசுகளும் பங்கிட உள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையமும் தொழில் நிறுவனங்களும் இடையேயான இந்திய ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஏவுகணை, ரேடார், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய நாட்டின் தொழில் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியத்தில் ஜனநாயக நெறிமுறைகள் பின்பற்றி வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரிக்வேதத்தில் சபா, சமிதி, மக்கள் கூட்டங்கள் செயல்பட்டு வந்ததை அவர் எடுத்துரைத்துள்ளார். வைஷாலி போன்ற பழமையான நகரங்களில் மக்களாட்சி நடைபெற்றதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரம்பரிய மக்கள் கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்த இந்தியாவின் பயணம் பாராட்டத்தக்கது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி ஆவணங்களை சிறு காணொலிகளாக மாற்றுவதற்கான செய்தியை தேசிய அறிவியல் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாரல் ஏஐ செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொலிகளை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தது. அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான தகவல்கள் எளிதாக பெறும்

0: வகையில் இந்த செயலி வழிவகை செய்ய உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீர்ப்பாயங்களில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மல்யா மோகனா அடங்கிய அமர்வு, உறுப்பினர்களின் ஓய்வு பெறுவதன் மூலம் தீர்ப்பாயங்கள் செயல்படாமல் இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பாயங்களில் ஒரு மாதம் வரை பதவிக்காலம் நீட்டிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்குவங்கத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. ரெஜி நகர் தொகுதியிலிருந்து திரு ஷகராவ் சர்க்காரும், நந்திகிராம் தொகுதியிலிருந்து ஹசிராணி ராத்தும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 19ஆம் தேதி கடைசி நாளாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1959ஆம் ஆண்டில் இதே நாள் அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலியின் கீழ் செயல்பட்ட தூர்தர்ஷன் தொலைக்காட்சி 1976 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தனியாக செயல்பட தொடங்கியது. 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற தில்லி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ண தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. கடந்த 1997 செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் பிரசார் பாரதியின் கீழ் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் ஆகாஷவாணியும் செயல்பட்டு வருகிறது. தகவல் பரிமாற்றம், கலாச்சார பராமரிப்பு, தேசிய ஒருமைப்பாடு உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவையாற்றி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த மாசசூசெட்ஸ் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் செய்லர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எஃப் பிரிவு வெளிநாட்டு மாணவர்கள், ஜே பிரிவு பரிமாற்ற பயணிகள், ஐ பிரிவு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த தடையை விதித்துள்ளது. இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் 5000 கோடி டாலராக அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் சரக்கு மற்றும் சேவை வர்த்தக தடைகள் உள்ளிட்டவற்றில் எளிதாக்குவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் கடந்த நிதியாண்டில் 8.22% குறைந்து 795 கோடி டாலராக இருந்தது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு மருந்து பொருட்கள், மீன், பருத்தி ஆடைகள், மின்னணு பொருட்கள், ரசாயனம், எஃகு உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கனடாவிலிருந்து பயறு வகைகள், நிலக்கரி, உரம், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தொலைத்தொடர்பு, கணினி, தகவல் சேவை உள்ளிட்ட சேவைத்துறை ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. கனடாவில் 425,000 இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து கூடுதல் தன்னாட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு பிரிட்டனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வேல்ஸ் தலைநகர் கார்டிஃபில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, வேல்ஸ் அமைச்சர் பிளைட், வட அயர்லாந்து அமைச்சர் சின்ஃபீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பிரிட்டனின் மாகாணங்களான ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்துக்கு முழு தன்னாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் ஆன்டி புர்ஹாமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் இதற்கு பிரிட்டன் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பிரதமரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்குகிறது. இதற்கான ஒலிம்பியாட் ஜோதியை சர்வதேச செஸ் சம்மேளன பொறுப்பு தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த், உஸ்பெகிஸ்தான் செஸ்

0: வீரர் ஜோஹிர் சிண்டரோவிடம் பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சர்வதேச அளவில் சிறந்த செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிசாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தெற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை 16, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் இதர தென்கிழக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் 1 மணி.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் விவசாயிகளுக்கு எரிசக்தி மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டு 2019 மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், பண்ணை துறையில் டீசல் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் விவசாயிகளுக்கு தங்கள் நிலங்களில் 2 மெகாவாட் திறன் வரை பரவலாக்கப்பட்ட தரை அல்லது ஸ்டில்ட் இணைக்கப்பட்ட சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் நிலையத்தை விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தில் நேரடியாகவோ அல்லது விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஊராட்சிகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், தண்ணீர் பயன்படுத்துவோர் சங்கங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டாகவோ அல்லது மேம்பாட்டாளர் மூலமாகவோ நிறுவ முடியும். இந்த மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை மின்சார விநியோக நிறுவனங்கள் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் வாங்குகின்றன. விவசாயிகள் தங்கள் நிலத்தை குத்தகைக்கு விட்டால் அவர்களும் குத்தகை வாடகைக்கு தகுதியுடையவர்கள். மின்சார பகிர்மான நிறுவனங்களின் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகை கொள்முதல் செய்த ஒரு யூனிட்டுக்கு 40 பைசா அல்லது நிறுவப்பட்ட தெருவில் 1 மெகாவாட்டிற்கு 6.6 லட்சம் ரூபாய் வரை, இதில் எது குறைவோ அந்த தொகை வணிக ரீதியிலான செயல்பாடு தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தனித்து இயங்கும் சூரிய ஒளி விவசாய பம்ப் செட்டுகளை பாசனத்திற்காக நிறுவலாம். தனித்து நிற்கும் சூரிய சக்தி விவசாய பம்பிற்கு 30% நிதியுதவி மத்திய அரசாங்கம் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி விவசாய பம்புகளையும் 7.5 HP வரை திறன் கொண்ட கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளின் சூரிய சக்தி ஆகியவற்றை நிறுவ முடியும். 500 கிலோவாட் முதல் 2 மெகாவாட் வரையிலான சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை முக்கியமாக தரிசு அல்லது பயிரிட முடியாத விவசாய நிலங்களில் நிறுவலாம். விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சூரிய சக்தியை மின் நிலையங்கள் பிளவுபட்ட முறையில், அதாவது சூரிய சக்தி பேனல்களை நிறுவுவதற்கான உயர்த்தப்பட்ட அமைப்பு நிறுவப்பட்டு பேனல் வரிசைகளுக்கு இடையில் போதுமான இடைவெளி இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் விவசாய நிலங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக, அதாவது தனிப்பட்ட விவசாயிகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், பஞ்சாயத்துகள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், நீர் பயனர் சங்கங்கள் திட்டம் நிறுவப்பட்ட நிலம் அருகில் உள்ள துணை மின் நிலையத்தில் 5 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் உள்ளூர் மின்சாரம் விநியோகம் நிறுவனங்களால் வாங்கப்படும். விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் தற்போதைய டீசல் மூலம் இயங்கும் விவசாய பம்புகளை 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி பம்புகளுடன் மாற்றலாம். 7.5 HP அதிகமான திறன் கொண்ட பம்புகள் அனுமதிக்கப்படலாம். இருப்பினும் வடகிழக்கு மாநிலங்கள், மலைப்பகுதி மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தீவு யூனியன் பிரதேசங்கள் தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தலா 30% மானியம் வழங்கப்படும். மீதமுள்ள 40% விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்பு நிறுவுவதற்கு முதலீடு செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த திட்டம் பற்றிய தகவல்களை https://mnre.gov.in/solar/schemes/SCHEMES

இணையதள முகவரி மீண்டும் https://mnre.gov.in/solar/schemes வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அல்லது 1800-180-333 தொலைபேசி எண் மீண்டும் 1800-180-333 கட்டணமில்லா எண்ணில் அழைக்கலாம். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: the sectoral front, capital goods, realty and industrials were the major laggards. Conversely, IT and FMCG were trading with gains. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மதிவதனா அவர்களின் நேர்காணலை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
2: ஒருவேளை வாடிக்கையாளர்களுக்கு நீங்க செஞ்ச பேக்கிங் பிடிக்கல அப்படின்னா அதை எப்படி கையாளலாம்?
3: இது வந்து எல்லா பிஸ்னஸ்மே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம 100 பார்சல் போகுது அப்படின்னா 100 நல்லா போகுதுன்னு கிடையாது. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பேக் ஆகுது அப்படின்னா அது மேலே நாங்கள் கேமரா வச்சுருப்போம். கிஃப்ட்டு பேக் ஆகும் போதும் சரி, அதை எப்படி பேக் பண்ணியிருக்கோம், உள்ளக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்துடும் எங்கள் ஸ்டாஃப் கிட்டேருந்து. அந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருப்போம். அதில் டேமேஜ் இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லுவோம். எங்கள் சைட்லேருந்து அந்த டேமேஜ் ஆகலை, டிரான்சிட்டில் ஆகியிருக்கலாம், அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லைனா வந்து அதுக்கு ரீஃபண்டோ நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அது இக்னோர் பண்ணவே மாட்டோம். 100% நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் 9 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியுது. கமெண்ட் செக்ஷனும் ஓப்பனில் வச்சுப்போம். ஸோ வந்து பீப்புளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து கண்டிப்பாக எங்கள் கிட்ட வந்து அணுகலாம். அதுக்கான ரீஃபண்ட் ரிட்டர்ன் பாலிசி எங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கோம். டேமேஜ் ஆச்சுன்னா முழு பொறுப்பு நாங்கள் எடுத்துப்போம். அது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறது அதுதான், ஒரு புது கஸ்டமரை பிடிக்கிறத விட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமரை நம்ம ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம்னா அவங்க திருப்பி திருப்பி நம்ம கிட்ட வாங்குவாங்க. நான் சொல்லி ஒரு பொருள் ஒரு கஸ்டமர் வாங்குறத விட இந்த பிராண்ட் கிட்ட நான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் செல்ஃப் அ பிக் பிக் மார்க்கெட்டிங். நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருந்தீங்கன்னா அதை விட சூப்பர் மார்க்கெட்டிங் கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது வேர்ட் ஆஃப் மவுத், ரெகுலர் கஸ்டமர், தே ஆர் ஆர் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஒரு ஈவெண்ட்டுக்கு வாங்குறாங்க திருப்பி திருப்பி வாங்குவாங்க.
2: லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் அவசர அவசரமா வந்து எனக்கு வேணும் மேம், இன்னைக்கே எனக்கு செஞ்சு கொடுங்க, எனக்கு வந்து 3 தான் டைம் இருக்கு, அதை எப்படி மேம் மேனேஜ் பண்றீங்க?
3: நீங்கள் 3 லாஸ்ட் மினிட்னு சொல்றீங்க. ஆக்சுவலி ஒரு ரிசப்ஷனுக்கு எங்களுக்கு ஆர்டர் பண்ணது 11 ஈவன் டெலிவரி 5 எடுத்து பண்ணியிருக்கோம். ஏன்னா அது எங்களால் பண்ண முடியுதுன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாஃப் சப்போர்ட் இருக்குது. நாங்கள் எங்கள் ஸ்டாஃப் வந்து ஒரு 32 வச்சுருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ஆர்டருக்குனே ஒரு குரூப் இருக்கும், ஒரு 4 இருப்பாங்க. அந்த 4 வேலையை லாஸ்ட் மினிட் ஆர்டர் எடுக்கிறது அதை பண்ணுறது தான். எல்லா ஆர்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அந்த ஆர்டர் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நாங்கள் வேல்யூ பார்க்க மாட்டோம். ஈவன் அது வந்து ஒரு என்னோட பர்சனலைஸ்டு கிஃப்ட்டில் ஒரு 500 ஆர்டராக இருக்கட்டும், இல்லை ரிட்டன் கிஃப்ட்டில் அது ஒரு 10,000 ஆர்டர் ஆகட்டும். 10,000 பெரிய காசு தான், பட் ரிட்டன் கிஃப்ட் இண்டஸ்ட்ரியில் அது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை எடுத்து பண்ணுவோம். ஏன்னா அந்த கஸ்டமர் இன்னைக்கு லாஸ்ட் மட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க, நாளைக்கு அந்த சர்வீஸ் பிடிச்சி போய் ரொம்ப ப்ரீ பிளான்டாகவே ஒரு 2 வர வேண்டிய ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கலாம் இல்லையா. எவ்ரி ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எவ்ரி பென்னி இஸ் வர்த். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து சின்ன ஆர்டர் பெரிய ஆர்டர்லாம் நான் பார்க்க மாட்டோம், லாஸ்ட் மட்டும் ப்ரீ ஆர்டர்னு பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக லாஸ்ட் மட்டும் ஆர்டர்னா வந்து நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். நீங்கள் 3 சொன்னீங்க, நாங்கள் 3 ஹவர்ஸ்லேயுமே டெலிவரி பண்ண ஸ்டோரிஸ் இருக்குது.
2: ஓகே சூப்பர் மேம்.

0: மேம், ஒரு தொழில மார்க்கெட்டிங் அண்ட் தொழில் வளர்ச்சி பிசினஸ் க்ரோத்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கான அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் மேம்?
1: அடுத்த கட்டம்னு நாம வந்து பார்க்கும்போது, இப்போ எங்களுக்கு வந்து எங்களோட ஃபுல் பிசினஸ்மே சோசியல் மீடியாவை நம்பி தான் இருக்கு. நாளைக்கு இந்த சோசியல் மீடியா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேங்கிற கொஸ்டின் எனக்குமே இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. எங்க சோசியல் மீடியால பாக்குறாங்க, எங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்றாங்க, நெக்ஸ்ட் அங்கே ஷோரூம் வைக்கணும் அப்படிங்கறத எங்களோட அடுத்த ஒரு, ஏன்னா பீப்புள் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, இன்னைக்கு வரைக்குமே எங்களோட ஷோரூமை பார்க்காம, எங்களை நேரில் பார்க்காம 2 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷோரூம் வச்சு அவங்க வந்து பார்த்து ரொம்ப திருப்தியா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஆர்டர் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு தாட்டுமே எங்களுக்கு இருக்கு. இன்னொன்று என்னோட இன்னும் அடுத்த கட்டம் அப்படிங்கிற பார்க்கப்ப, அதை நான் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக மட்டும் பார்க்க முடியாது. என்னோட ஸ்டாஃப்ஸை நான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கூட்டு போறது, அவங்களுக்கு இப்போ இருக்கிறதோட பெட்டர் என்வாய்மெண்ட் எப்படி கொடுக்கறது, இப்போ அவங்க ஒர்க் பண்ற என்வாய்மெண்ட்டை இன்னும் பெட்டரா எப்படி ஒரு பெரிய வேர் ஹவுஸ் எடுத்து எல்லாருக்குமே ஒரு டேபிள் எல்லாத்துக்குமே தனித்தனி வந்து ஒரு செட்டிங்ஸ் பண்ணி எப்படி கொடுக்கறதா நான் பார்க்குறேன். நம்ம மட்டும் வளர்றது மட்டும் ஒரு பிஸ்னஸ் இல்லை, நம்மளை நம்பிங்க வந்து

0: ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் வீட்டில் இருந்து பண்ணும்போதுலேருந்து எங்கள் கூட இருக்காங்க. அவங்கள நான் எப்படி பெட்டராக கொண்டு போகிறதுங்கிறத என் தாட்டில் எங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்காங்க, சேல்ஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே நாங்கள் 1% இன்சென்டிவ் கொடுக்குறோம். அவங்க எடுக்கிற ஆர்டர்க்கெலாம் இன்சென்டிவ் கொடுக்குறோம், அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த இன்சென்டிவை நான் அதிக 1% கொடுக்குறோம் அப்படின்னா 2% கொடுக்கணும், 3% கொடுக்கணும். அந்த இன்னர் டெவலப்மெண்ட்னு இருக்குது இந்த பிஸ்னஸில், அதை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் ஷோரூம் வைக்கிறது எனக்கு அது லாபகரமாக இருக்கும், எனக்கு லாபம் சேர்க்கும். அப்போ என் ஸ்டாஃப்ஸ்க்கு அதே சேலரியில் அவங்க இருக்கிறது வந்து எங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகாது, அவங்களும் அடுத்த நிலைமைக்கு வரணும். அதைத்தான் ஒரு ஃபுல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோமே.
1: ஓ சூப்பர் மேம். மேம் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் போட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்த துறையில் வந்து போட்டிகள் நிறைஞ்ச இந்த துறையில் பிறரை விட தனித்துவமாக நிற்க என்னென்ன செய்யலாம்?
0: ஸோ எங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பிராண்டு தான் சென்னையில் ஃபேமஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4வது பிராண்டாக இங்கே வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீட்டிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அவங்கெல்லாம் வந்து காம்படிஷன் கிடையாது, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நாளைக்கு புதுசாக ஒருத்தர் வந்தாலுமே எனக்கு காம்படிஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒரு ஆர்டர் அவங்க எடுத்தாலும் எனக்கு அவங்க காம்படிட்டர் தான். நான் 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், அவங்க 1000 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காங்க. நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்? நான் பார்க்கவே மாட்டேன். நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லா பேஜையும் நான் போய் பார்ப்பேன். 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் அவங்க வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களா, அதை நம்ம எப்படி நம்மளும் அந்த மாதிரி காப்பி அடிக்கிறது கிடையாது, அதை இன்ஸ்பயர் ஆகி. ஏன்னா இன்ஸ்பிரேஷன் வந்து பெரிய பிராண்ட் கிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை, நம்மளை விட சின்னதாக பண்ணுறவங்க கூட சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க, அதையும் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். பெரிய பிராண்ட்ஸ் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் எனக்கு சின்ன சின்ன பிராண்டை பார்த்து தான் எனக்கு நிறையவே வந்திருக்கு. என்னை விட பெருசாக இருக்கிறவங்கள விட என்னோட சின்னதாக கவுண்டர் நம்மளால் கற்றுக்கிறதுக்கு நிறையவே இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத விட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ரிட்டன் கிஃப்ட்டுங்கிறப்ப ஒரு பொருள் எனக்கு மார்ஜின் இருக்காது. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எனக்கு 10 ரூபா தான் மார்ஜின் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இது 100 பீஸ் வாங்கும்போது எனக்கு அது லாபமே. இந்த ஒரு 10 ரூபா லாபம் இருக்கிற பாட்டிலுக்குமே நாங்கள் பேக் பண்ணி இதை குவாலிட்டி செக்கிங் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். எங்களுக்கு லாபமே இல்லைனாலும் பரவாயில்லை, ஆனால் இதை பார்த்து பிடிச்சிருந்தா வாங்குவாங்கல்ல, அப்போ எனக்கு அதில் காசு கிடைக்கும்ல. அதுக்காக தான் நீங்கள் எல்லாத்துலேயும் லாபம் வைக்கணும்னு நினச்சா இங்கே இருக்க முடியாதுங்க. ஆக்சுவலி ஒரு சில விஷயம் நீங்கள் லாபம் இல்லாமல் தான் நீங்கள் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம் இப்போ.
1: ஓகே மேம். இப்போ பொருட்களை டெலிவரி செய்யும் போது அதை சேதம் அடையாமல் இருக்க என்னென்னலாம் செய்யலாம் மேம்?
0: கண்டிப்பாக நீங்கள் பேக்கிங்கில் எல்லா உழைப்பும் போட்டுட்டு மக்களுக்கு போகும்போது உடஞ்சு போச்சுன்னா நீங்கள் போட்ட உழைப்புக்கு பலனே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, எப்படி இத்தனை பேர் இதுக்காக வேலை பார்த்துருக்காங்களாம் பார்க்க மாட்டாங்க. நான் காசு கொடுத்துருக்கேன், எனக்கு வந்தது உடஞ்சு வந்துச்சுன்னா கோபம் வரதான் செய்யும். அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எம்பத்தியை வைக்க மாட்டாங்க, ஐயோ பாவமே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பொண்ணு ரன் பண்ணுறாங்க அப்படிலாம். ஏன்னா அவங்களோட நியாயம் நியாயமானது. நான் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு உடஞ்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும். அதுக்கு பின்னாடி உழைப்பெலாம் நான் பார்க்க மாட்டேன் இல்லையா. அதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுக்கு நாங்கள் பபுள் ட்ராப் பண்ணுவோம், தெர்மோகோல் வைப்போம். அது உடையாத பொருளாக இருந்தாலுமே நாங்கள் பண்ணுவோம். சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து இரும்பு பேஸ்டு பொருள் தான், அயன் பொருள் தான் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அந்த அயன் பொருளுக்குமே நாங்கள் பபுள் ட்ராப் பண்ணுவோம், ஒரு அது நெளியாது உடையாது எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நாங்கள் அதை பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு போகும்போது எல்லாமே நம்ம அந்த எஃபோர்ட் போட்டிருக்கோங்கிறது தெரியணும் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பேக் பண்ணியிருக்கோம்னு. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கோம். அது 100 பொருள் இருந்தாலும் சரி, 1 பொருள் இருந்தாலும் சரி, பேக்கேஜிங் எங்களுக்கு சேமாக இருக்கும்.
1: ஓகே மேம். பண்டிகை காலத்தில் அதிகமான ஆர்டர் வரும்போது எப்படி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் மேனேஜ் பண்ணுறீங்க மேம்?
0: 10 ஸ்டாஃப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்றைக்குமே எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் வச்சுருப்போம். ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ராவே இருப்பாங்க. இந்த பண்டிகை காலம் மட்டும் கிடையாது, நான் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் 11 மணிக்கு ஆர்டர் பண்ணி 5 மணிக்கு டெலிவரி கொடுத்தோங்கிற கதைலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்களுக்கு எப்போவுமே அதிகபட்ச எம்ப்ளாயீஸ் வச்சுக்கிறதே எங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவே நாங்கள் வச்சுட்ருக்கோம். ப்ரீ ஆர்டர்ஸ் எடுப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு அக்கேஷன் வருது இல்லை தீபாவளி வருதுங்கிறது வந்து திடீர் பிளான் கிடையாது, எல்லாருமே நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. நாங்களே மக்கள்கிட்ட அதுதான் சொல்லுவோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டராக நாங்கள் சர்வீஸ் கொடுப்போம். ஏன்னா ரிட்டன் கிஃப்ட்டோ இல்லை ஏதோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கும். ஒரு வாரத்துக்கு வந்து முன்னாடி வந்துருச்சுன்னா உங்களால் குவாலிட்டி செக்கிங் நீங்கள் பண்ண முடியும். வந்த பொருள்லாம் நீட்டாக வந்திருக்கா, அழகாக வந்திருக்கா, அதாவது பிரச்சனை இருக்கா, நீங்கள் பார்க்கறதுக்கும் உங்களுக்கும் ஒரு டைம் இருக்கும், எங்களுக்கும் அதில் பிரச்சனை வந்துச்சா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அதனால் ப்ரீ ஆர்டர்ஸ் தான் எங்களுக்கு எப்பவுமே வரும். ஸோ பண்டிகை டைம்லையுமே எங்களுக்கு அப்படி தான். தீபாவளி ஒரு நவம்பர் 20 தீபாவளி அப்படின்னா நவம்பர் 5 அந்த மார்க்கெட் க்ளோஸ், மேக்ஸிமம் நவம்பர் 10க்குள்ளேயே எல்லா கிஃப்ட்டும் வாங்கி முடிச்சிருவாங்க.
1: ஒரு பேக்கிங் செய்து முடிக்க அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி வந்து திட்டமிடலாம்?
0: ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனரா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், இந்த ஒரு 100 பாக்ஸை பேக் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆகும் எனக்கு தெரிஞ்சாதான் என் ஸ்டாஃப் அதை பேக் பண்ணுறது ஸ்லோவாக பண்ணுறாங்களா ஸ்பீடாக பண்ணுறாங்களான்னு என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லா ஃபீல்ட்லையுமே என்ன நாலேஜ் இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம். ஒரு 100 பாக்ஸ் இருக்குன்னா நாங்களே ஃபஸ்ட்டு உட்காந்து பேக் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ என்ன டைம் ஆகுது, ஓகே இந்த டைம் ஆகுது, நம்மளோட ஸ்டாஃப் அந்த டைமை மேட்ச் பண்ணணும். அதை விட அதிகமாக எடுக்கிறாங்கன்னா அதில் என்ன இஷ்யூ இருக்குது, வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். இந்த பொருள் பண்றதுக்கு இந்த டைம் தான் ஆகுங்கிறது வந்து எங்களுக்கு ப்ரீ பிளான்ட் ஆக்ஷன். அதை நாங்கள் ஒரு SOP-ஆவே ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ எங்ககிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ், ஒரு ஃபோட்டோ பாக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ஃபோட்டோ பாக்ஸ் வந்து எங்கிட்ட ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 10 எம்ப்ளாயும் எந்தெந்த டைமில் பண்ணுறாங்களோ அதை ஆவரேஜ் அவுட் பண்ணி ஒரு டைம் வச்சுருப்போம். அந்த டைம்குள்ளே தான் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு SOP-ஆக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.
1: இந்த தொழிலுக்கு தேவையான அடிப்படை கருவிகள் என்னென்ன வச்சுருக்கணும்?

0: பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கோர் போர்டு, ஒரு ஸ்கேலு, ஒரு சிசரு. இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன தேவைப்படுது, இங்கே பொருளை பொறுத்து தான் நம்ம வச்சுருப்போம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, ஏன்னா வி ஆர் நாட் மேனுஃபேக்சரர்ஸ். நாங்கள் மேனுஃபேக்சரர் கிடையாது, நாங்கள் வந்து ஒரு பேக் பண்ணுற ஒரு கிராஃப்டர்ஸ், ஆர்ட் பீப்புள். அவங்களுக்கு தேவையான பேசிக் டூல்ஸ் தான் நாங்கள் வச்சுருப்போம். ஒரு கட்டிங் போர்டு வச்சுருப்போம், ஸ்கேல், சிசர்லாம். இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நாங்கள் மேனுஃபேக்சரர் கிடையாது. எங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிசர்ஸ், டிஸ்பென்சரு, டேப்பு, அவ்வளோதான். இது தேவை. அதுக்கப்புறம் கருவிகள் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. தாண்டி ஒரு லேசர் மிஷின், இதெல்லாம் நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணும் போது உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான். ஒரு லேசர் மிஷினா இருக்கட்டும், இல்ல கிரிக்கெட் போர்டா இருக்கட்டும், இதெல்லாமே நீங்க அடுத்த பிசினஸ் டெவலப்மெண்ட்ல மேனுஃபேக்சர்ஸ்க்கு தான் தேவை. எங்களுக்கு அது தேவை கிடையாது. எங்களோட விஷயம் எல்லாமே ஒரு ரேக் இருக்கணும், பொருளை அழகா அடுக்கி இருக்கணும், அதை பார்த்து நீட்டா எடுத்து வைக்கிறதுக்கான ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். கருவிகள் எங்களுக்கு கிடையாது.
1: ஓகே மேம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்க்கு அடிப்படையான தேவையா?
0: கண்டிப்பாக தேவை. நீங்கள் அந்த பிஸ்னஸில் ஃபியூச்சர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுற வரைக்கும் ஓகேங்க. ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்கு, 12 லட்ச ரூபாய் நீங்கள் ரெவன்யூ கிராஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படிங்கிறது. நான் ஏன் ஜிஎஸ்டி கொடுக்கணும், நான் வீட்டிலேருந்து தானே பண்ணுறேன் அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் லோன் அவைல் பண்ணும்போதாக இருக்கட்டும், உங்கள் ஐடி இன்கம் டேக்ஸை பார்த்து தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் இதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு வெண்டா கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாகட்டும், உங்க பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு பில்ட் காப்பியா ஒரு பொருளை வாங்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு வந்து மண்டைய கழுவுவாங்க, நீ எதுக்கு ஜிஎஸ்டி கட்டுற, நீ வந்து தனியா ஒரு பில் போட்டு வாங்கலாம்ல, கை பில் அது இன்னைக்குமே எங்கேயுமே செல்லுபடி ஆகாது. சின்னதா வீட்டுல நான் வந்து என் வீட்டுக்கு பண்ணேன், பக்கத்து வீட்டுக்கு பண்ணேன் ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறப்ப பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு நீங்க தெரியாத முகத்துக்கு நீங்க பண்ணும் போது இது வந்து உங்களோட சேஃப்டிக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்கணும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், உங்க ப்ரொபரேட் லிமிட் வாங்குற அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட பெனிஃபிட் தான். நாளைக்கு நீங்கள் லோன் அவைல் பண்ணுறீங்க தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ ஓகே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால தான் எங்கள் சைடில் நாங்கள் ரொம்ப க்ளீனாக இருப்போம். ஏன்னா நாங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் கிட்ட வந்து அவைல் பண்ணுறோம். நாங்கள் லோன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு சிறுதொழில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணுறோம்னா இங்கே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ் எடுக்கிறீங்க, ஒரு வாடகைக்கு ஒரு பிளேஸ் எடுக்கிறீங்க, எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கட்டுற வாடகைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், நீங்கள் விற்கிற பொருளுக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுக்குற சர்வீஸ்க்கும் கிளைம் பண்ணிக்கலாம். எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு திருப்பி வரப்போகிற விஷயம் தானே. நீங்கள் கட்டுற ஜிஎஸ்டியை திருப்பி நீங்கள் தானே வாங்கிக்க போறீங்க. நீங்க நாளைக்கு வாடகை கட்டும் போது அதுல கழிக்க போறீங்க. நீங்க உங்க பிசினஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும் போது அதுல நீங்க கழிக்க போறீங்க. இது எதுவுமே உங்களுக்கு லாஸ் கிடையாது. நீங்க கட்டுறது இட்ஸ் அ பெனிஃபிட். இதை வந்து இந்த அவேர்னஸ் பீப்புளுக்கு இன்னும் வந்து வரலன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி இல்லாம பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க ரொம்ப சூப்பரா பண்றோம், நிறைய கவர்மெண்ட் கிட்ட மிச்சம் பண்றோம். அப்படி கிடையாது. உங்க பிசினஸ் ஒரு லிமிட்ல நின்றுச்சு, இதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் பண்ண முடியாதுங்கிறத உண்மை. இதுக்கப்புறம் நீங்க போறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாம உங்களால லாங் ரனுக்கு போகவே முடியாது.
1: ஓகே மேம்.

0: இப்போ புதுசாக அந்த தொழில் தொடங்கலான்ட்டு வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகள் என்னென்ன மேம்?
1: கண்டிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ட்ரெண்டாகவே இது மக்கள்கிட்ட இருக்குது. நான் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலைனா குவிட் பண்ணிடுறேன். அந்த குவிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதில் பேஷன் இருக்கா? ஒன்று வந்து சம்பாதிக்கிற நோக்கத்தோட மட்டும் ஒன்று பண்ணவே கூடாது. உங்களுக்கு அதில் பேஷன் இல்லை, உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்கள் லாங் ரனுக்கு அது பண்ணவே முடியாது. நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு எய்மாக வச்சு ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். உங்களால் நாளைக்கு நான் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நான் எந்திரிக்கும் போது ஓ இந்த வேலையை நான் செய்யணும், இதுவாக நான் பண்ணணுங்கிற தாட்டோட நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அது லாங் ரனுக்கு நீங்கள் பண்ணவே முடியாது. அதில் நீங்கள் ஒரு ஃபியூச்சர் பார்க்கவே முடியாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டை பண்ணும்போது வா நாளைக்கு என்ன கிஃப்ட் புதுசாக பண்ண போகிறோம், இந்த கஸ்டமர் என்ன ஆர்டர் பண்ணால் எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி உங்களுக்கும் நாளைக்கு எந்திரிச்சா ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ரிசல்ட்டை வந்து நான் ஒரு மாதத்தில் பார்க்குறேன், ஆறு மாதத்தில் பார்க்கணும், நான் இப்போ போட்டால் எனக்கு இன்றைக்கே காசு வந்துடணும் அப்படி பண்ணவே கூடாது. அப்படி ஒரு பிஸ்னஸ் ரன்னே ஆகாது. அப்படி ஆச்சுன்னா அது அப்படியே முடிடும். இன்னும் சொல்ல போனால் வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படிதான், மூளைக்கு மூளைக்கு கேஃபே ஸ்டார்ட் பண்ணாங்க. போய் பார்த்தா இன்னைக்கு அது இருக்கானா? இருக்காது. எல்லாம் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, உடனே காசு வருதான்னு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து காசு வரலைன்னா உடனே மூடிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கும் சில நேம் போன ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது இன்றைக்கு வரைக்கும் ரன் ஆகுதுன்னா அவங்க அதை அப்படி மட்டும் பார்க்கல. கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு ரெண்டு மாதத்தில் அதுக்கான உழைப்புக்கான பலன் கிடைக்கும், ஆறு மாதத்தில் கிடைக்கும், அட்லீஸ்ட் ஏழு மாதத்துலேயே கிடைக்கும். எனக்கு உடனே கிடைக்கலன்னு நீங்கள் குவிட் பண்ணி எத்தனை விஷயத்தை நீங்க குவிட் பண்ணுவீங்க? கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ டு சக்சஸ். அதை நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன்.
0: இப்போ நீங்க சோஷியல் மீடியால நீங்க முதல் முதல்ல வீடியோ போடும் போது அது ரீச் ஆக எவ்வளவு நாட்கள் மேம் எடுத்தது மக்கள் கிட்ட?
1: 100 வியூஸ் கூட வரல, 50 வியூஸ் கூட வரல. நாங்க போட்ட ரீல் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் கூட எந்த ரீலுமே 3 மில்லியன் தாண்டி போனது கிடையாது, 2 மில்லியன் தாண்டி போனது கிடையாது. நேத்து நான் போட்ட வீடியோ இன்னைக்கு எனக்கு 15,000 வியூஸ் தான் வந்திருக்கு, ஆனா 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் அதுக்கு சோர்ந்து போய் நான் குவிட் பண்ணிட்டேன்னா என் பிசினஸ் ரன் ஆகாது. நான் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க போய் தான் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து. ஒரு நாள் நைட்ல வரல, காசு கொடுத்து இந்த ஃபாலோவர்ஸ் வரல, என்னோட ரீலை பார்த்து பார்த்து தான் வந்திருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம். எல்லாருமே போட்டு வைரல் ஆகிறத பார்க்கும்போது நம்ம போட்டது வைரல் ஆகலைன்னா உடனே நம்ம சோர்ந்துடுறோம். அது அப்படி கிடையாது, அது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி அவங்களுக்கு வருது அப்படின்னா அடுத்த ரீலை போய் பாருங்க, அவங்களுக்கு அதே மாதிரி வருதா? இல்லை இல்லை, எல்லா ரீலுமே அவங்களுக்கு வைரல் ஆகலை இல்லை. ஸோ நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கண்டிப்பாக மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அப்போ நீங்கள் மக்களுக்கு ரீச் ஆகிற விஷயம் தான் போடுறீங்களான்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. எதனால உங்களோடது ஓடலைங்கிற செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு போடும்போது 50 வியூஸ் தான் வந்துச்சு, 100 வியூஸ் தான் வந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து 3 பிஸ்னஸ் பண்ணுறோம், 3த்துக்குமே தனித்தனி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தான் வச்சிருக்கோம். 3மே பயங்கரமாக சூப்பராக போதுன்னா அப்படி கிடையாது. இன்னொன்றுலாம் 1000 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. இன்னொன்று 130 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதில் வந்து 150 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபாலோவர்ஸ்க்காக ஃபஸ்ட்டு ஓடாதீங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிற விஷயம், ஃபாலோவர்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் கிடையாது. உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களாம் உங்ககிட்ட வாங்க போகிறது கிடையாது. நீங்கள் அவங்களுக்காக பண்ணலை. 1.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு 1.5 லட்சம் பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1000 பேர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ 1000 பேர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். மற்றவங்களாம் உங்களை பார்க்குறாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னைக்காவது உங்களுக்கு கஸ்டமர் ஆவாங்க. நீங்கள் அதனால சோர்ந்து போகாதீங்க. தயவு செஞ்சு அந்த கன்சிஸ்டண்டாக திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருங்க. வைரலிட்டிக்கு பின்னாடி ஓடாதீங்கன்னு நான்
0: சொல்கிறேன். ஓகே மேம். இப்போ நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே பகுதி நேரமாக பார்ட் டைமாக இந்த தொழிலெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களோட குடும்ப சூழ்நிலையோ இல்லை நிதிநிலை காரணமாக. அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன, எந்த மாதிரி தவறுகள் வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் தொழிலில் செய்யக்கூடாது அப்படின்ற முக்கியமான தவறுகள்னு எதனா இருக்கா?
1: நீங்கள் ஜென்ரலாக வந்து வீட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது ஓகே. பட் நானும் வந்து அவங்க செலவிக்கிறாங்க எனக்கும் ஓடுன்னு செலவிக்க ஆரம்பிக்கிறது, இல்லை அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறாங்க நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறேன்னு ஆரம்பிக்கிறது, இப்போ எங்களோட கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியை பார்த்து அவங்களும் ஆரம்பிக்கிறது.

0: எல்லாம் ஓகே, பட் உங்களுக்கு நிஜமாகவே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது நிறைய தவறு பண்ணுறது வந்து உடனே எடுத்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்டு போய் போகிறது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு செலவிக்க ஆரம்பிக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து பண்ணுற கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் உங்களுக்கு எப்படி இருக்குது இதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். உடனே ஆரம்பிக்கணுங்கிறது வேண்டாம். இன்றைக்கி நான் பார்க்குறேன், இன்ஸ்பயர் ஆகி நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அவங்கள பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், இதில் டவுன்ஃபால் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாத்தையும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் அவங்கள பார்த்து ஆரம்பிச்சுட்டு எனக்கும் அப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விரக்தி வந்துடும், டக்குன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடும், அது என்றைக்குமே நான் திருப்பி நான் லாங் ரனுக்கு கொண்டு போகாது. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இல்லை அந்த பர்சனை ரீச் அவுட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்டேருந்து பேசுங்க, ஒரு நாலஞ்சு அட்வைஸ் பாங்க. ரெண்டாவது ரீசெல்லர் ஆகுங்க.
1: ஓகே மேம், ரீசெல்லர்னா என்ன, அது மூலயமா எப்படி வந்து லாபத்தை ஈட்டலாம் மேம்?
0: ரீசெல்லர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் ரீசெல்லராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிராண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிராண்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட தான் வாங்கணும் அவசியம் இல்லை, எந்த பிராண்ட் கிட்ட வேணால் வாங்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதில் அதுக்கான பேர் வச்சுக்கோங்க. எந்த தொழில் தொடங்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சாரீ விற்க போகிறீங்களா, இல்லைனா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் விற்க போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் விற்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துலேருந்து சாம்பிள் வாங்குங்க. எங்ககிட்ட தான் வாங்கணும் அவசியம் இல்லை, யார்கிட்ட வேணால் நீங்கள் வாங்கலாம், அதுக்கான சாம்பிளாக வாங்கிக்கோங்க. எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களோட ரீசெல்லருக்கு நாங்கள் ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருவோம். எங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட் ஒவ்வொரு சாம்பிள் கொடுத்துருவோம். அந்த சாம்பிள்லாம் அவங்க வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஃபோட்டோ எடுத்து ரீல் எடுத்து போடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு பூஜா பிளேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த பிளேட்டை வீடியோ போடும்போது யாராவது அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி 100 பூஜா பிளேட் வந்திருக்கு அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க. இவங்களோட பிராண்ட் நேமில் அந்த கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்புவோம். எங்கள் வேர்ஹவுஸ்லேருந்து குவாலிட்டி செக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் அனுப்புவோம். அப்போது இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, கஸ்டமர் எடுக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை. ஸோ இவங்களோட பெனிஃபிட் அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா, எங்களை மாதிரி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் அந்த பூஜா பிளேட் வந்து நாங்கள் 1000 பீஸ் வச்சுருப்போம், அது மாதிரி இவங்க வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இதை பண்ணலாம். இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது, இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஃபினான்ஷியல் இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே இல்லை. இவங்களோட வேலையே ரீல் எடுத்து போடுறது, இவங்களுக்கான பிராண்ட் நேமை கிரியேட் பண்ணி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கு வேண்டியது மட்டும்தான் இவங்களோட வேலை. எங்களோட வேலை என்னன்னா, இவங்களோட பேர்ல நாங்க அனுப்பிடுவோம். இது ஒரு ஒயிட் லேபிளிங் கான்செப்ட் மாதிரி. சோ எப்படி வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட் இங்க மக்கள் விற்கிறாங்களா, அதே மாதிரி தான். ஸோ இவங்களும் எங்ககிட்ட இருந்து வாங்கி வைக்கலாம். இவங்களுக்கு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே தேவை கிடையாது.
1: இந்த தொழிலுக்கு பர்டிகுலராக நீங்கள் சொன்ன தொழிலுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா, மக்கள் அப்போ தான் ஈர்க்க முடியும். அந்த கிரியேட்டிவிட்டி இல்லாத பீப்புள்ஸ் வந்து இந்த தொழிலில் வந்து ஜெயிக்க முடியுமா?
0: அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. எதுக்கு அப்படின்னா, எல்லா தொழிலையுமே கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடி மாதிரி கிடையாது, முன்னாடி 4 ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, இப்போ மூளைக்கு மூளைக்கு ஹோட்டல் இருக்குது. இவங்கள விட இவங்க என்ன பெட்டராக கொடுக்குறாங்க? பீப்புள் ஹோட்டலுக்கு முன்னாடி பசிக்கு மட்டும் போயிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. பசிக்கும் ருசிக்கும் மட்டும் ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த சோஷியல் மீடியாக்காகவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் என்ன பெட்டராக இருக்குது, ரிலாக்ஸேஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிஃப்டிங் இண்டஸ்ட்ரி வந்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கணும்னா ஒரு தெருவில் போயிட்டு டப்பா கொடுக்கலாம், டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்கலாம். இப்போ அவங்க எதுக்கு எங்ககிட்ட வராங்க? டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்கணும், யூனிக்காக ஏதாவது கொடுக்கணும், நான் கொடுக்குற பொருள் வேறு யாரும் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு பீப்புள் கிரியேட்டிவிட்டி நோக்கி வரும்போது உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா நீங்கள் எப்படி இங்கே சஸ்டெயின் ஆவீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு பொருள் நான் கொடுத்தேன், நாளைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுக்கணுங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து கொடுக்குற பொருள் வந்து சேமாக இருந்துச்சுன்னா மற்ற கடைக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்க வந்து கிரியேட்டிவிட்டி இதில் இல்லை அப்படின்னா அவங்க கடையில் போய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பேன், நான் எப்படி இங்கே ரன் பண்ண முடியும்? புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் வேறு, டிசைன் வேறு. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நாங்களே க்யூரேட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த டிசைன்ஸ் மற்ற கடையில் இருக்காது. என்னோட யூனிக்னஸும் என்னோட கிரியேட்டிவிட்டி அதுதான். நீங்கள் கிரியேட்டிவிட்டி இல்லாமல் இந்த பிஸ்னஸில் இல்லை, எந்த பிஸ்னஸ்லையுமே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியாது.
1: ஓகே மேம், எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அவங்களுக்கான தனித்துவத்தை அவங்களோட கிரியேட்டிவ் மூலமாக தான் எடுத்துக்கோ.
0: மார்க்கெட் ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சுங்கிறது ஒரு உண்மை. மார்க்கெட் ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போ ஒரு ஹோட்டல்லையே அவ்வளோ கிரியேட்டிவிட்டி, மெனு கார்டு டிசைன் பண்ணுறதுல அவ்வளோ கிரியேட்டிவிட்டி வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா, முதல்ல நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் கேமரா சாப்பிடுது. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அதே இதை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி மக்கள் வருவாங்க? ஒரு தடவை வருவாங்க, திருப்பி திருப்பி வரணும்னா உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன்.
1: ஓகே மேம், அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த தொழிலோட எதிர்காலம் எப்படி மேம் இருக்கும்?
0: ஆக்சுவலி சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இம்போர்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ பீப்புள் வந்து குவாலிட்டிக்கு முன்னா ஓடுற பீப்புள் இப்போ நிறைய யூனிக்னஸ்க்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் ஓடுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி ரொம்ப வெரைட்டிஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிறைய இம்போர்ட்டட் பொருள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் வந்து இது நம்ம இந்தியன் கல்ச்சர், பிராஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டு, இந்த ரா சில்க்கு நம்ம பண்ணுறோம், பாம் லீஃப் நம்ம பண்ணுறோம், நான் எத்தனை தடவை அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி அதே எமோஷன்ஸை வாங்க மறுக்கிற பீப்புள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த எமோஷன்ஸ்க்காக யாரும் வாங்க போகிறது கிடையாது. நான் சொல்லுவேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், புதுசாக இருக்கணும்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க.

0: இம்போர்ட்டட் மார்க்கெட் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு, இங்கே காம்படிஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நினச்சி நிற்கணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸை நிறையா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா இம்போர்ட்டட் மார்க்கெட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை தூக்கிடும். ஸோ இதுதான் வந்து உண்மை. இங்கே மட்டும் கிடையாது, இது வந்து எங்களோட பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, மற்ற பிஸ்னஸ்லையும் இதுதான் அப்ளிகபிள் ஆகுது.
1: ஓகே மேம், புதிதாக தொழில் தொடங்க வர பெண்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் நீங்கள் கொடுக்குற அறிவுரை என்ன மேம்?
0: கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிச்சனை விட்டு வெளியே வாங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களோட அசியூம்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதீங்க. உங்களோட இன்கம் வந்து ஒரு பாக்கெட் மணி கிடையாது, உங்களோட இன்கம் ஒரு அடிஷ்னல் இன்கம் கிடையாது. இன்னும் இந்த சொசைட்டி ஒரு விமனோட இன்கம்மை வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம்மாக தான் பார்க்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்னு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு விமன் வேலைக்கு போகிற இடத்துல ஒய்ஃபோட இன்கம் ஒரு அடிஷ்னல் இன்கம்மை தான் பார்ப்பாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இதை பண்ணுற அப்படிங்கிற கொஸ்டின் வந்து தீர்க்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. நீ இதை பண்ணால் எப்படி வீட்டை யார் பார்த்துப்பா? ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப ஒரு 9-to-5 ஜாப் வேறு, ஒரு பிசினஸ்ங்கிறப்ப 9-to-5 வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது, சண்டே இருக்காது, நைட் எல்லாம் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப உன் ஹஸ்பண்ட் தான் நல்லா சம்பாதிக்காங்களே, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? ஆனால் இதுக்கப்புறம் இது என்னோட ஐடென்டிட்டி, இதோட என்னோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு அசியூம்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு குழந்தைய பார்க்கறதா இருக்கட்டும், வீட்டை பார்க்கறதா இருக்கட்டும், அது உங்களோட ஒரு ரோல் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ ரோல் தட் சுட் பி பிளேட் பை போத் த பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற ரோல் தான். நீங்கள் இந்த ரோல் எல்லாமே உமன் தலையிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உமன் வீட்டையும் சுமக்கணும், பிஸ்னஸையும் சுமக்கணும். எப்படி அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸில் ஒரு பேக்லாஷ் அடிக்க தான் ஆரம்பிக்கும், பின்னாடி போக தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அதை சொல்லி உட்கார வச்சிருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு விமனாக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஸை வந்து நீங்கள் அடிஷ்னலாக மட்டும் பார்க்காதீங்க. இட் இஸ் அ மெயின், உங்களோட ஐடென்டிட்டியாக பாருங்கள். இந்த பிஸ்னஸும் சரி, வேலைக்கு போகிறதும் சரி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் காசை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கணும், அதோட நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சுமையும் தூக்கிட்டு வராதிங்க, பிரிச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு புரிய வைங்க, உங்கள் வீட்டுக்கு புரிய வைங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட், நான் இதுலேயும் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது புரிய வைங்க. ரெண்டு சமயம் தூக்குனீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு.
1: தொழிலில் சந்திக்கிற சவால்கள், இந்த தொழிலில் கால் பதிக்க விரும்பும் புதியவர்களுக்கான அருமையான வழிகாட்டலை பத்தி நீங்க அழகா தெளிவுரையா சொல்லியிருந்தீங்க. நன்றி மேம்.
0: நன்றி.
2: இதுவரை தொழில் முனைவோர் மதிவதனா அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தாவேகா, திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களால் சிறப்பான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமை மற்றும் தொழிற்சாலைகளின் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இவ்விரு அமைப்புகளின் ஒத்துழைப்பால் உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டில் தளவாடங்கள் உற்பத்தி, இந்தியாவில் தயாரிப்போம் உள்ளிட்ட அரசின் சீர்மிகு முயற்சிகளால் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தளவாட உற்பத்தியில் மட்டுமல்லாமல் தேசத்தின் மனப்பாங்கும் முழுமையாக சுயசார்பு தன்மையுடன் திகழ்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு துறையில் தொடர்ந்து வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் எம் விஸ்வேஸ்வர ஐயாவின் பிறந்த நாள் தேசிய பொறியாளர்கள் தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தேச கட்டமைப்பில் பொறியாளர்களின் பங்கை போற்றுவதாக குறிப்பிட்டார். அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் தத்தம் சமூக வலைதள பதிவுகளில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாளைய தலைமுறைக்கான உள்கட்டமைப்பையும் புதுமைகளையும் உருவாக்கும் பொறியாளர்கள் அனைவரையும் போற்றுவதாக கூறியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் தமது வாழ்த்து செய்தியில் பொறியாளர்களின் அறிவாற்றலும் புதுமையான சிந்தனைகளும் வளமான வலிமையான நாட்டினை உருவாக்க வழிகோலட்டும் என வாழ்த்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் மேலும் 4 அணு உலைகள் 1,39,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டு வருவதாக அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் திரு ஆப்ரஹாம் ஜேக்கப் கூறியுள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தின தொடக்க விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். கல்லூரி மாணாக்கர் இத்தகைய பிரம்மாண்ட திட்ட செயல்பாடுகளை பார்வையிடுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்முறை தகுதிகளுடன் தனிப்பட்ட பண்புகள் பொறியாளர்களுக்கு மிக முக்கியம் என்று அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் நீர் மேலாண்மை வளர்ச்சிக்கு எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றியமையாதது என்று நாகர்கோவிலை சேர்ந்த பொறியாளர் ஒருவர் தெரிவிக்கையில்,
1: தேசிய பொறியாளர் தினம் நாடு முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையை இளம் தலைமுறையினருக்கு பற்றி புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இளம் மாணவர்களை ஊராட்சித் துறையை நோக்கி ஈர்க்கும் வகையில் இந்திய அளவில் பல்வேறு நிகழ்வுகள் இந்நாளில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்றன. நாகர்கோவிலில் இருந்து பொறியாளர் மோகன்.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் 118வது பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என அவர் கூறினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் அவரது நினைவில்லத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், தமது தொலைநோக்கு பார்வையால் தமிழகத்திற்கு புகழை ஈட்டி தந்தவர் அண்ணா என்று புகழாரம் சூட்டினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும், சென்னை அண்ணா சாலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மறுசுழற்சி, பழுது நீக்குதல், பாதுகாப்பு போன்றவற்றின் மூலம் பழமையான கலாச்சார நடைமுறைகள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல்

0: துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் உலக சுழற்சி பொருளாதார கட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசத்தின் சுழற்சி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒழுங்குமுறை மாற்றங்களை எடுத்துரைத்தார். விரிவுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 83,000 உற்பத்தியாளர்களும் 4,800 மறுசுழற்சி அமைப்பினரும் பதிவு செய்து 482,00,000 மெட்ரிக் டன் கழிவுகளை கையாண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலையொட்டி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளனர். மதுராந்தகத்தில் தாவேகா சார்பில் திருமதி மரகதம் குமரவேலும், திமுக சார்பில் திரு பரந்தாமனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் திரு ஜானகிராமனும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யா வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மனுக்களை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். நாளை மறுநாள் அவை பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் 19ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இதனிடையே புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரபணு பரிசோதனைக்காக உறவினர்களிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை அரசு கூடுதல் கவனம் செலுத்தி சீர் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு தொடர்பாக அதிகாரிகள் உரிய தகவல்களை அமைச்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் பெருமக்களுடனான கலந்தாய்வு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத், கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாமக்கல் மாவட்ட தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் 126 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. செவிலியர் பணியிடங்கள் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாத சம்பளமாக ₹21,000 வழங்கப்படும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 525 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இதன் மண்டல இணைப்பதிவாளர் சித்ரா கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதால் கோரிக்கை மனுக்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சீர்காழி கோட்டத்தில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நாளை நடைபெறுகிறது. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் இதில் பங்கேற்கலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நடைபெறுகிறது. சீர்காழி கோட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முகாம் நடைபெறுகிறது. காதொளி கருவி, சக்கர நாற்காலி, ஊன்றுகோல், மோட்டார் பொருத்திய சக்கர நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளின் முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி

0: ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்தமிழகத்தில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி தவேக, திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 1:56. நேயர்கள் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும். நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
4: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
4: நல்ல குரல் வளமும், தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
4: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
4: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
4: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
4: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
4: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
4: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 101.4 FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் குறித்து உட்சுரப்பியல் நிபுணர் டாக்டர் பரத் ராம்ஜி அவர்களுடன்

கண்கள் இமை மூடும் போதும் உனது அன்பு எனது அன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

மாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்தில் ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடியுள்ள பாடல், படம் இதய தாமரை.

0: நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் கராவலம்ப ஸ்தோத்திர விசாரக நிறைவு பகுதி உரை வழங்குபவர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை.

0: தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்கா தேவி அவர்கள்.
1: ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் அன்யேன சிந்து தனையா மவலம்ப திஷ்டன் வாமேதரேன வரதாபய பத்மச்சிஹ்னம் லக்ஷ்மீன் ரிசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். ஹே லக்ஷ்மின் ரிசிம்ஹா, உமது திருவுருவம் மிகவும் அற்புதமானது. நீங்கள் ஒரு கையில் சுதர்சன சக்கரத்தையும் மற்றொரு கையில் பாஞ்சஜன்ய சங்கையும் ஏந்தியுள்ளீர்கள். இன்னொரு கையால் கடலின் மகளான திருமகளை அணைத்தவாறு நிற்கின்றீர்கள். உங்கள் வலது கையால் வரத அபய மற்றும் தாமரை முத்திரையை காட்டுகிறீர்கள். உங்களின் இந்த கருணை நிறைந்த சக்தி வாய்ந்த திருவுருவத்தை நான் தியானிக்கின்றேன். தயவு செய்து எனக்கு உமது கை ஆதரவை அளிப்பீராக. இது ஒரு தியான ஸ்லோகம். இது பகவான் லக்ஷ்மி நரசிம்ஹரின் நான்கு கரங்கள் கொண்ட வடிவத்தை அழகாக விவரிக்கின்றது. அவரது இரு கரங்களில் உள்ள சக்கரமும் சங்கும் அவரது சக்தி, தர்மஸ்தாபனம் மற்றும் துஷ்டர்களை அழிப்பதன் சின்னங்கள். அவர் தர்மத்தை காக்க எப்போதும் தயாராக இருக்கின்றார். திருமகளை அணைத்திருக்கும் மூன்றாவது கை அவரது கருணை, அருள் மற்றும் ஐஸ்வர்யம் வழங்கும் திறனை காட்டுகின்றது. இது சக்தியுடன் அவரிடம் அளவற்ற கருணையும் உள்ளது என்பதை காட்டுகின்றது. நான்காவது மற்றும் மிக முக்கியமான கை பக்தர்களுக்கானது. அது வரத மற்றும் அபய முத்திரையில் உள்ளது. இந்த கை பக்தர்களுக்கு, பயப்படாதே, நான் உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி எல்லா பயங்களிலிருந்தும் உன்னை காப்பேன் என்று உறுதியளிக்கின்றது. பக்தன் சம்சாரத்தின் எல்லா துன்பங்களிலிருந்தும் தன்னை விடுவிக்கும் இந்த அபயமளிக்கும் கைதான் கராவலம்ப ஸ்தோத்திரமாக அமைகின்றது. அந்தஸ்யமே ஹிருத விவேக மகாத்தனஸ்ய சோரைர் மகாபலிபிரிந்த்ர யனா மதேயைஹி மோஹாத கூப குஹரே வினிபாதி தஸ்ய லக்ஷ்மீ நரசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். ஹே லக்ஷ்மி நரசிம்ஹா, நான் குருடனாகிவிட்டேன். புலன்கள் என்ற மிகவும் வலிமையான திருடர்கள் எனது பகுத்தறிவு என்ற பெரும் செல்வத்தை திருடி சென்று விட்டனர். வழி தெரியாமல் தவிக்கின்றேன். தயவு செய்து எனக்கு உமது கை ஆதரவை அளிப்பீராக. இந்த ஸ்லோகத்தில் ஆன்மீக அறியாமையின் உருக்கமான சித்திரம் ஒன்று உள்ளது. மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய செல்வம் அவனது பகுத்தறிவுதான். அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான வேறுபாட்டை அறியும் திறன். நமது ஐந்து புலன்களான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகியவை மிகவும் வலிமையான திருடர்களைப் போன்றவை. அவை நம்மை வெளி உலக பொருட்களில் கவர்ச்சியில் சிக்க வைத்து நமது பகுத்தறிவு என்ற செல்வத்தை திருடிவிடுகின்றன. பகுத்தறிவு அழிக்கப்பட்டவுடன் மனிதன் ஆன்மீக ரீதியாக குருடனாகிறான். அவனுக்கு சரி தவறு பற்றிய அறிவு இருப்பதில்லை. அத்தகைய நிலையில் அவன் மோகம், பற்று மற்றும் அறியாமை என்ற இருண்ட பள்ளத்தில் விழுகின்றான். அங்கிருந்து தானாக வெளியே வருவது இயலாத காரியம். பக்தன் தன் பரிதாப நிலையை ஏற்றுக்கொண்டு பகவானிடம் ஞான ஒளியை தந்து அந்த இருளிலிருந்து தன்னை வெளியேற்றுமாறு பிரார்த்திக்கின்றான். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாதி பாகவத புங்கவ ஹ்ரிநிவாச பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத லக்ஷ்மீன் ரிசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். ஹே பிரபுவே, நீங்கள் பிரஹ்லாதன், நாரதர், பராசரர், புண்டரீக்கர், வியாசர் போன்ற சிறந்த பக்தர்களின் இதயத்தில் வசிப்பவர். நீங்கள் உங்கள் பக்தர்களை நேசிப்பவர்களை பரிபாலிக்க கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சமாக பாரிஜாதத்தை போன்றவராக இருக்கின்றீர். ஹே லக்ஷ்மி நரசிம்ஹா, நீங்கள் பக்தர்களுக்கு பிரியமானவர். நானும் உங்கள் பக்தனாக முயல்கிறேன். தயவுசெய்து எனக்கு உமது கை ஆதரவை அளிப்பீராக. இந்த ஸ்லோகத்தில் பக்தன் பகவானின் பக்த வத்சவ குணத்தை நினைவு கூறுகின்றது. அவர் கூறுகிறார், நீங்கள் எங்கோ தொலைவில் இல்லை, மாறாக பிரஹ்லாதன், நாரதர் போன்ற உங்கள் பிரிய பக்தர்களின் இதயத்திலேயே எப்போதும் வசிக்கிறீர்கள். இதனால் தூய பக்தியால் உங்களை அடைய முடியும் என்பது தெளிவாகின்றது. மேலும் நீங்கள் பாரிஜாத மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறீர்கள். பாரிஜாதம் என்பது தன்னிடம் தஞ்சம் அடைபவர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் ஒரு தெய்வீகமான மரம். பகவானும் தன் பக்தர்கள் மற்றும் பக்தர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி அவர்களை பராமரிக்கின்றார். பக்தன் தன்னை அந்த சிறந்த பக்தர்களின் பரம்பரையில் வைத்து கொண்டு நீங்கள் அவர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றினீர்களோ

அதே போல என்னையும் நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன. இது பகவானின் கருணை மற்றும் பக்தர்களுக்கு எளிதில் அருளும் தன்மையின் மீதான உறுதியான நம்பிக்கையின் அடையாளமாகவும் இருக்கின்றது. ஆத்யந்த சூன்ய மஜமவ்ய யம பிரமேயம் ஆதித்ய ருத்ர நிகமாதி நுத பிரபாவம் துவாம்போதிஜாஸ்ய மதுலோலுபமத்த பிருங்கீம் லக்ஷ்மேந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். ஆதியும் அந்தமும் இல்லாதவரே, பிறப்பற்றவரே, அழிவில்லாதவரே, அளவிட முடியாத பெருமைகளை கொண்டவரே, துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள் மற்றும் வேதங்களால் போற்றப்படும் மகிமை உடையவரே, பார்க்கடலில் உதித்த லக்ஷ்மி தேவியின் முகமாகிய தாமரை மலரில் உள்ள தேனை பருகும் வண்டை போல அவரிடத்தில் மயங்கி கிடப்பவரே, லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு ஆதரவு தந்து என்னை காத்தருளுங்கள். வாராக ராம நரசிம்ம ரமாதி காந்தா கிரீடாவிலோல விதிஷூலி சூரப்பிரவந்தியா ஹம்சாத்மகம் பரமஹம்ச விஹாரலீலம் லக்ஷ்மீந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். வராக ராம நரசிம்ம போன்ற அவதாரங்களை எடுத்தவரே, லக்ஷ்மி தேவியின் மனதிற்கு இனியவரே, பிரம்மா சிவன் மற்றும் தேவர்களால் எப்போதும் போற்றி வணங்கப்படுபவரே, தூய்மையான ஆன்ம வடிவாகவும் ஞானிகளின் இதயங்களில் லீலைகள் புரிந்து விளையாடுபவரும் லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு ஆதரவு தந்த என்னை எப்பொழுதும் காத்தருள்வீராக. சுவாமியின் சிம்ஹ சகலம் நரசிம்ஹா மாதா நரசிம்ஹஷ்ச பிதா நரசிம்ஹா பிராதா நரசிம்ஹஷ்ச சகா நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். என் நாதர் நரசிம்மரே, பிரபஞ்சத்தின் எல்லாமும் நரசிம்ஹரே, எனது தாய் நரசிம்ஹரே, எனது தந்தையும் நரசிம்ஹரே, எனது சகோதரன் நரசிம்ஹரே, எனது உற்ற நண்பனும் நரசிம்ஹரே, எல்லா உறவுகளும் அவரே. லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு ஆதரவு தந்து என்னை எப்பொழுதும் உன் உறவினராக உன்னுடைய இதயத்தில் என்னை வைத்து காத்தருள்வீராக. பிரஹ்லாத மானச சரோஜ வாச பிருங்க கங்கா தரங்க வலாங்க ரமாஸ்திதாங்க ஸ்ருங்கார சுந்தர கிரீட்ட லசத்வராங்க லக்ஷ்மீந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். பக்த பிரஹ்லாதனின் மனம் என்னும் தாமரை மலரில் வாசம் செய்யும் வண்டே, கங்கை நதியின் அலைகளைப் போல தூய்மையான வெண்ணிற திருமேனி கொண்டவரே, லக்ஷ்மி தேவியை இடப்பாகத்தில் அமரச் செய்தவரே, தெய்வீக அழகு பொருந்திய கிரீடமும் பிரகாசிக்கும் திரு ஆபரணங்களும் அணிந்து சுந்தர வடிவம் கொண்டவரே, லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு எப்பொழுதும் காத்தருள்வாயாக. ஸ்ரீ சங்கராரிய ரச்சிதம் சததம் மனுஷ்யஹா ஸ்தோத்ரம் படேதிஹது சர்வகுண பிரபன்னம் சத்யோ விமுக்த கலுஷோ முனிவர்ய கண்யோ லக்ஷ்மீந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். ஸ்ரீ சங்கராச்சாரியாரால் ஏற்றப்பட்ட நற்குணங்கள் அனைத்தும் நிறைந்த இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு மனிதன் எப்போதும் பாராயணம் செய்தால் அவன் உடனடியாக தனது பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவான். மேலும் அவன் சிறந்த முனிவர்களாலும் மதிக்கப்படும் தகுதியை பெறுவான். லக்ஷ்மீந்திர சிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு ஆதரவு தந்து என்னை எப்பொழுதும் காத்தருள்வீராக. ஸ்ரீமன் ரிசிம்ஹ விபவே கருடத்வஜாய தாபத்ரயோ பசமனாய பவௌஷதாய நிருஷ்ணாதி விருஷ்டிக ஜலாக்னி புஜங்க ரோக க்ளேஷவ்யவாம ஹரயே குரவே நமஸ்தே. செல்வம் மற்றும் மகிமை நிறைந்த நரசிம்ஹா, கருடனை தன் கொடியாக கொண்டவரே, மூன்று வகையான துன்பங்களை தணிப்பவரே, பிறவி பிணிக்கு அருமருந்தாக விளங்குபவரே, பேராசை என்னும் தேள் வெள்ளம் நெருப்பு நாகம் நோய்கள் ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அழிப்பவரே, அஞ்ஞானத்தை போக்கும் குருவாக விளங்கும் ஸ்ரீஹரியே, உமக்கு எனது மனமார்ந்த நமஸ்காரங்கள். ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் பயணம் செய்து அத்வைத வேதாந்தத்தை பரப்பிக் கொண்டிருந்த காலம் அது. ஒரு நாள் சங்கரர் ஒரு காட்டுப்பகுதியில் தங்கியிருந்தார். அப்போது காபாலிக்கன் என்று அழைக்கப்பட்ட ஒருவன் அவரை சந்தித்தான். காபாலிக்கன் தீவிரமான ஒரு தாந்திரிக வழிபாட்டை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. தனது வழிபாட்டை நிறைவு செய்ய ஒரு

0: குழந்தையின் தலையை பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். அதனால் அவன் சங்கரரை அணுகி, சுவாமி, தாங்கள் மகான், தங்களுடைய தலையை என் வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டான். சங்கரர் அவனுடைய எண்ணத்தை அறிந்தும் எந்த அச்சமும் கொள்ளவில்லை. இந்த உடல் நிலையற்றது. இறைவனுக்காக இந்த உடல் பயன்படுமானால் அதைவிட பெரியது என்ன என்று எண்ணினார். ஆனால் சங்கரரின் சீடர்களுக்கு தெரியாமல் கபாலிக்கன் அவரை காட்டுக்குள் அழைத்து சென்றான். பலிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. அந்த நேரத்தில் சங்கரர் தனது மனதை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹரின் திருவடிகளில் நிலைநிறுத்தினார். அவரது உள்ளத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனைதான். லக்ஷ்மி நரசிம்ஹா, துன்பக்கடலில் விழுந்திருக்கும் என்னை உமது கரத்தை நீட்டி காப்பாற்றுங்கள் என்று சரணடைந்ததாக மரபு கதை கூறுகின்றது. அதே வேளையில் சங்கரரின் சீடரான பத்மநாபரின் மனதில் திடீரென்று நரசிம்ஹ பக்தி எழுந்தது. அவர் நரசிம்ஹரை தியானித்தார். அப்போது நரசிம்ஹரின் அருளால் பத்மநாபர் கபாலிக்கனை தடுத்து சங்கரரை காப்பாற்றினார் என்று இந்த மரபு கதை கூறுகின்றது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் இறைவனிடம் முழுமையான சரணாகதி அடைந்த பக்தனை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இன்னும் வலுப்பெற்றது. அதனால்தான் கராவலம்பம் என்ற பெயர் மிகவும் பொருத்தமானதாக அமைந்தது. நரசிம்ஹ பெருமானே, நான் துன்பத்தில் விழுந்துவிட்டேன். என்னால் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. நீ உன் கரத்தை நீட்டி என்னை தூக்கி அருள்வாயாக. இதுதான் கராவலம்ப ஸ்தோத்திரத்தின் பக்தியின் சாராம்சமாகும்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கராவலம்ப ஸ்தோத்திர விசாரக நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்கா தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது. தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திண்டுக்கல்லில் 130.5 மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை

நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளான கொடைக்கானலில் 10.8 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியது. மதுரை, நாமக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பம் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. தருமபுரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக வெப்பநிலையும், கடலூர் மாவட்டத்தில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மற்றும் 18-19 ஆகிய தேதிகளில் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்கள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பதிவான அளவுகள். திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டரும், நல்லதங்கால் நீர்த்தேக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டரும், திருப்பூர் வெள்ளக்கோயிலில் 9 சென்டிமீட்டரும், திண்டுக்கல் சின்கோனா கோயம்புத்தூரிலும், மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம், சாத்தியார் மதுரை மாவட்டம், அஞ்சட்டி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வட்டமலை நீர்த்தேக்கம் சோழவந்தான் மதுரை, தாராபுரம் திருப்பூர், நத்தம் திண்டுக்கல், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர், மதுரை ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, பசினாயப்பள்ளி ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் தெற்கு, வேடச்சந்தூர், திண்டுக்கல், திருப்பூர் அவிநாசி, திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சோலையார், புகையிலை நிலையம், திண்டுக்கல், ஊத்துக்குழி, திருப்பூர், கொல்லிமலை, திண்டுக்கல் ஏடபிள்யூஎஸ், மூலக்கரைப்பட்டி, திருநெல்வேலி, குன்னூர், நீலகிரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 3:20. இத்துடன் இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இதே அலைவரிசையில் மீண்டும் 5:30 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29:10. குரள முதம்

0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
1: சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழும் என்பார்.
0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
2: இசையோடு பொருளோடு குறளமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30 திரைகாணம் ஒளி உலா வரும் நேரம் இது. துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் பொன்னுமணி படப்பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: பால் உற்பத்தி குறிப்பிட்ட அளவுல குறையும், இனப்பெருக்க குறைபாடுகள் வரும், திணை மாடுகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து கருச்சிதவி ஏற்படும். இதுதான் அந்த முடிச்சு தோல்வியோட முக்கியமான அறிகுறிகள்.
0: முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் M.K. விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: பனைமரம் வந்து அனைத்து வகையான மண்ணில வந்து நன்கு வளரும், எனினும் ஆழமான மணற்பாங்கான பகுதிகளில் விரும்பி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பனைமரத்திற்கு வந்து குறைந்தபட்ச மழையே வந்து போதுமானது.
0: பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.I. மணிவண்ணன் அவர்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: திரைக்காணத்தில் அடுத்து நம்மை வருட காத்திருக்கிறது நாடோடி தென்றல் மனோ சித்ரா குரல்களில்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதி

0: உடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5:50. திரைக்கானத்தில் இனி அஸ்லாம் முஸ்தபா, சுஜாதா குரல்களில் நாட்டாமை படப்பாடல்.

0: நேயர்கள் இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள்.
1: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: நிகழ்ச்சி நிரல் நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரை கானம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் முடிச்சு தோல் நோய் பாதிப்பில் இருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் M.K. விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.I. மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம். 9:30 அறிவியல் நேரம், இதில் மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே. செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 8:05 9:15 திரைகாணம், 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா.

நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் 4 அறிவோம் வனவிலங்கு பாதுகாப்பு. எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம், தெற்காசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான

0: சர்வதேச தினம் ஆகிய சிற்றுரைகள் இடம்பெறும். 7:45 நகர்வலத்தில் சாலை பயணமும் கவனமும், கே பக்கிரியப்பன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை. இதில் யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். முத்துச்சிதறல் 10:00, 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஏ மரகதம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர்மாலா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என்னுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம். சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி, தொழில் முனைவோர் மற்றும் மருந்தக நிபுணர் உமா மகேஸ்வரி அவர்களுடைய நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பருத்தி பற்றிய தகவல், உங்களுக்காக ஆரோக்கிய உணவு சிறுதானிய தோசை தயாரிக்கும் முறை குறித்து செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 விளையாட்டு அரங்கம். நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 35°C குறைந்த அளவு வெப்பநிலை 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2°C குறைந்த அளவு 26.7°C ஈரப்பதம் 77%. மீனம்பாக்கம் ஈரப்பதம் 70%. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. The Ministry of External Affairs has said several issues were discussed during the meeting between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping on the sidelines of the 18th BRICS summit held in New Delhi recently. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the Prime Minister referred to India's concerns and underlined that both sides should show sensitivity to each other's core concerns. Replying to a query regarding attack on a commercial vessel, MT El Gaya, off the coast of Oman, Mr. Jaiswal said, targeting commercial shipping, seafarers, civilians and civilian infrastructure in the region is unacceptable to India.
2: This attack happened off the coast of Oman. It was a Panama flagged ship on which we had 14 Indian nationals or seafarers, of which 13 have been rescued, and we deeply thank the Omani authorities for rescuing our nationals. One Indian national is missing. Search and rescue operations continue with the help of the Omani authorities, and our embassy is in close touch. We urge that free and safe navigation and flow of commerce through international waterways in the region be restored at the earliest.
1: On the 70 lakh rupee reward announced by Pakistan on Jaish-e-Mohammed chief Masood Azhar, the MEA spokesperson said such gimmicks and attempts at hoodwinking by Pakistan are not new. Defence Minister Rajnath Singh today emphasised that self-reliance in defence sector can be achieved through seamless collaboration among the defence forces, research and development institutions and the industry. He called for greater dialogue, co-development and co-production to accelerate technology adoption and strengthen India's defence manufacturing ecosystem. The Defence Minister was addressing the DRDO Industry Synergy Meet, Vimarsh 2026 in New Delhi. He said DRDO has demonstrated its capabilities in every field, from missiles to radars, combat aircraft to submarines, electronic warfare system to artificial intelligence. Chief ministers of Uttar Pradesh, Uttarakhand, Himachal Pradesh, Haryana, Rajasthan and Delhi today signed the Kishau Multipurpose Dam Project Agreement for the rejuvenation of the Yamuna River. The agreement was signed in the presence of Union Home Minister Amit Shah in New Delhi. The decision in this regard was taken in June this year during a meeting chaired by Union Home Minister and attended by concerned chief ministers. The 10th edition of World Circular Economy

0: ஆதித்த கரிகாலன் வரும்போது கட்டியம் கூறுவோன் உரத்த குரலில் மேன்மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மீது ஏறி நின்று இடிமுழக்க குரலில் கூவினான்.
1: சூரிய வம்சத்திலே பிறந்த மனுமான் தாதா, அந்த வம்சத்திலே புறாவுக்காக உடலை அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்திக்கு பின் தோன்றிய ராஜகேசரி, அவருடைய புதல்வர் பரகேசரி, பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக புதல்வனை பலி கொடுத்த மனுநீதி சோழன், இமயமலையில் புலி இலச்சினை பொறித்த கரிகால் பெருவளத்தோன், நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி பெருநற்கிள்ளி குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன், சூராப்பள்ளி துஞ்சிய கிள்ளி வளவன், 72 சிவாலயம் எடுப்பித்த கோப்பெருஞ்சோழர், இவர்கள் வழிவழி தோன்றிய 90 புன் சுமந்த பழையாறை விஜயாலய சோழர், அவருடைய குமாரர் சசியமலையிலிருந்து புகார் நகரம் வரையில் காவேரி நதி தீரத்தில் 82 சிவாலயம் எடுப்பித்த ஆதித்த சோழர், அவருடைய குமாரர் மதுரையும் ஈழமும் கொண்டு தில்லை சிதம்பரத்தில் பொன் மண்டபம் கட்டி பராந்தக சோழ சக்கரவர்த்தி, அவருடைய குமாரர் இரட்டை மண்டலத்து கன்னர தேவன் படைகளை முறியடித்து ஆற்றூர் துஞ்சிய வீரோதி வீரரோகி அருஞ்சயத்தேவர், அவருடைய குமாரர் ஈழம் முதல் சீட்புலி நாடு வரை ஒரு குடை நிடலில்லாரும் பழையாறை பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி, அவருடைய மூத்த குமாரர் கோப்பெரு மகனார் வடதிசை மாதண்ட நாயகர் யுவராஜ சக்கரவர்த்தி, வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் விஜயம் செய்திருக்கிறார், பராக் பராக்
0: என்று அந்த கட்டியங்கூறுவோன் கூறி முடித்ததும் மழை பெய்து இடி இடித்து ஓய்ந்தது போல இருந்தது. உடனே அவன் அருகிலிருந்த இன்னொரு கட்டியங்காரன்,
2: கொல்லிமலை மன்னன், ஒரே அம்பில் சிங்கத்தையும் கரடியையும் மானையும் பன்றியையும் சேர்த்து தொலைத்த வீரன் வல்வில் ஓரி, அவனுடைய பரம்பரையில் வழிவழி தோன்றிய ராஜாதி ராஜமார்த்தாண்ட வீரகம்பீர சம்புவரையன், சோழ சக்கரவர்த்தி குலத்திற்கு என்றும் துணைவன் வீரநாராயண ஏரியின் காவலன், ஐயோயிரம் வீரப்படையின் தண்டநோயகன், தனது சிறு அரண்மனையில் எழுந்தருளியிருக்குமாறு கோப்பெருமகனார் ஆதித்த கரிகால சோழரை மனமொழி மெய்களால் உவந்து வரவேற்கிறான், சோழ குலத்தோண்டலின் வரவு நல்வரவு ஆகுக என்று கூவினான். அவன் அவ்விதம்

0: பேரிடி போன்ற குரலில் கூறி முடித்ததும் மேல்மாடியிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் அண்ணாந்து பார்த்தார்கள். அங்கே இருந்த பல பெண்களின் சுந்தர முகங்களுக்கு நடுவில் வந்தியத்தேவனுக்கு மணிமேகலையின் மலர்ந்த புன்னகையுடன் கூடிய முகம் மட்டும் தெரிந்தது. வந்தியத்தேவனும் ஒரு கணம் புன்முறுவல் செய்தான். உடனே தன் காரியம் எவ்வளவு தவறானது என்பதை உணர்ந்தவன் போல வேறு திசையை நோக்கினான். அதே சமயத்தில் மேலே நோக்கிய ஆதித்த கரிகாலனின் முகத்தில் முன்னைவிட கடுகடுப்பு அதிகமாயிற்று. அவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். மற்ற இருவரும் குதிரை மீதிருந்து இறங்கினார்கள். இதற்குள் மறுபடியும் வாத்தியங்களின் கோஷம் முழங்கத் தொடங்கிவிட்டது. சற்று அடங்கியிருந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவாரப் பேரொலியும் மீண்டும் பொங்கி எழுந்துவிட்டது. விருந்தாளிகளும் அவர்களை வரவேற்பதற்கு வாசலில் நின்றவர்களும் கோட்டை வாசலுக்குள் புகுந்தார்கள். உடனே கோட்டை வாசலின் கதவுகள் படார் படார் என்று சாத்தப்பட்டன. ஆதித்த கரிகாலன் திரும்பி பார்த்துவிட்டு,
1: ஏன் இவ்வளவு அவசரமாக கதவை சாத்துகிறார்கள்? தஞ்சை கோட்டையில் என் தந்தையை சிறை வைத்திருப்பது போல என்னையும் இங்கே சிறை வைக்கப் போகிறார்களா என்ன? என்னுடன் வந்த பரிவாரங்கள் என்னாவது என்று கேட்டான்.
0: இரு கிழவர்களும் சில கணி நேரம் திகைத்துப் போய் நின்றார்கள். பழுவேட்டரையர் முதலில் சமாளித்துக் கொண்டு,
1: கோமானே, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள லட்சோப லட்சம் ஜனங்களின் அன்பு நிறைந்த உள்ளங்களே தங்களையும் தங்கள் தந்தையையும் சிறைப்படுத்தி இருக்கின்றன. தனியாக சிறை வைப்பது எதற்கு?
0: இளவரசே,
1: தங்களுடைய தரிசனத்துக்காக வந்திருக்கும் பெருந்திரளான மக்கள் இந்த சிறிய குடிசைக்குள் புகுந்தால் என்னாவது? அவர்கள் வெளியில் நிற்கும் போது அக்கம் பக்கம் உள்ள தோப்புகளெல்லாம் குரங்குகள் அழித்த மதுவனம் போல ஆகிவிட்டன. ஜனக்கூட்டம் கலைந்ததும் தங்களுடன் வந்த பரிவாரங்களை உள்ளே அழைத்து வருகிறோம். அதுவரையில் தங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய இங்கே பணியாளர் பலர் இருக்கிறார்கள் என்றார் சம்புவரையர்.
0: இந்த சமயம் கோட்டை வெளிவாசலில் ஜனங்களின் ஆரவாரம் அதிகமானது போல கேட்டது. கரிகாலன் கந்தமாறனிடம்,
1: முன்வாசல் மேன்மாடிக்கு போக வழி எங்கே என்று கேட்டான்.
0: கந்தமாறன் மாடிப்படிகள் இருந்த இடத்தை சுட்டிக்காட்டியதும் கரிகாலன் அந்த பக்கம் நோக்கி விடுவிடுவென்று நடந்து சென்றான். கந்தமாறனும் வந்தியத்தேவனும் பார்த்திபேந்திரனும் உடன் சென்றார்கள். சம்புவரையர் பழுவேட்டரையரை பார்த்து,
2: இது என்ன, வழியோடு போகிற சனியனை விலைக்கு வாங்கியது போல வாங்கிக் கொண்டோமே. இவனுடைய மூளை சரியாக இருப்பதாகவே தோன்றவில்லையே. சின்ன பிள்ளைகளின் பேச்சை கேட்டு இந்த காரியத்தில் தலையிட்டோம் என்றார்.
1: அப்படி என்ன மோசம் வந்துவிடப் போகிறது? காரியம் நடந்தால் நடக்கட்டும், நடக்காவிட்டால் போகட்டும்
0: என்றார் பழுவேட்டரையர்.
2: காரியத்தை பற்றி நான் சொல்லவில்லை. நம் வீட்டில் இருக்கும் போது ஏதாவது ஏடாகூடமாக நடந்துவிடக்கூடாது அல்லவா? நிமித்தம் ஒன்றும் சரியாக இல்லை. அவனோ மதம் பிடித்த யானையைப் போல இருக்கிறான். முகத்தின் கடுகடுப்பையும் நாக்கின் விஷத்தையும் பார்த்தீர்களல்லவா?
1: சில நாள் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். அந்த பல்லவன் பார்த்திபேந்திரன் அவனை கட்டுக்குள் வைத்திருக்க உதவியாயிருப்பான். இன்னொரு துஷ்ட சிறுவன் பின்னோடு வந்திருக்கிறானே, அவனைத்தான் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் ஒற்றன் என்று கூட எனக்கு சந்தேகம். முன்னால் நாம் கூட்டம் போட்ட அன்றைக்கு கூட அவன் இங்கு வந்திருந்தான் அல்லவா? நேற்று மாலை இந்த கோட்டைக்கு வெளியில் மரத்தின் மறைவில் நின்றிருந்தவனும் அவன்தான்.
2: அவன் என் மகனுடைய சிநேகிதன் அல்லவா? ஆகையால் அவனை பற்றி பயமில்லை. இப்போது எதற்காக பெண்கள் இருக்கும் இடத்துக்கு அவசரமாக போகிறார்கள்? நாமும் போவோமா?
0: இந்த சமயம் மச்சுப்படி வரையில் போன பார்த்திவேந்திரன் திரும்பி வந்து இருவரும் குறுநில மன்னர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்தை அணுகினான். சம்புவரையர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன.
1: ஐயா, இளவரசர் விஷயத்தில் உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் பெண்கள் சம்பந்தமான சந்தேகம் மட்டும் வேண்டியதில்லை. பெண்களை அவர் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை என்று சொன்னான்.
0: பழுவேட்டரையர் புன்னகையுடன்,
1: அப்படியானால் அவரை நாம் இங்கே அழைத்ததன் நோக்கம் எப்படி நிறைவேறும்
0: என்று கேட்டார்.
2: அது சம்புவரையரின் திருமகளின் அதிர்ஷ்டத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் அதிர்ஷ்டத்தையும் பொறுத்தது.
1: பார்த்திபேந்திரா, மணிமேகலையின் அதிர்ஷ்டம் ஒருபுறம் இருக்கட்டும், வரும்போதே எதற்காக இளவரசர் இவ்வளவு கடுகடுத்த முகத்துடன் வருகிறார்? எதற்காக இப்படி விஷமாக பேசுகிறார்? அவரை நீ எப்படியாவது இங்கிருந்து சமாதானமாக அழைத்து போனால் போதும் என்று தோன்றுகிறது என்றார் சம்புவரையர்.
2: வெள்ளாற்றங்கரையில் அதுவரையில் இளவரசர் சுமூகமாகவும் குதூகலமாகவும் வந்தார். பின்னர் இந்த வந்தியத்தேவனும் வைஷ்ணவன் ஒருவனும் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ஏதோ சொல்லியிருக்க வேண்டும். அது முதல் இளவரசரின் குணம் மாறியிருக்கிறது.
1: நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம். இப்போது என்ன செய்யலாம்

0: துஷ்டப் பையனும் உங்களோடு வந்திருக்கிறானே. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள், நான் எல்லாம் சரிப்படுத்தி இருக்கிறேன். அந்த பையனுடன் எனக்கும் ஒரு சண்டை இருக்கிறது, அதை நான் சமயம் பார்த்து தீர்த்து கொள்கிறேன் என்றான் பார்த்திபேந்திரன். கரிகாலனும் மற்ற இருவரும் முன்வாசல் மேன்மாடத்துக்குச் சென்றபோது அங்கிருந்த பெண்கள் திரும்பி படியில் இறங்கி வரும் சமயமாயிருந்தது. கரிகாலன் கந்தமாறனை பார்த்து, நண்பனே, தாய்மார்களையெல்லாம் நமக்காக இங்கு வந்து காத்திருக்கும்படி செய்யலாமா? அது பெருந்தவறு. நாமல்லவா அவர்கள் இருக்குமிடம் சென்று நமது வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு பெண்மணிகளுக்கு வணங்கிவிட்டு வழிவிட்டு நின்றான். ஒவ்வொருவராக இறங்கிய போது கந்தமாறனிடம் யார் யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டான். நந்தினியை பார்த்ததும், ஓ, பழுவூர் இளைய பாட்டி அல்லவா? உண்மையாகவே வந்திருக்கிறார்களா? மிகவும் சந்தோஷம் என்றான். நந்தினி ஒன்றும் சொல்லாமல் அவனை தன் கூரிய கண்களால் பார்த்துவிட்டு சென்றாள். அந்த பார்வையின் தீட்சண்யத்தினால் கரிகாலனுடைய உடம்பு சிறிது நடுங்கிற்று. மறுகணமே அவன் சமாளித்துக் கொண்டு பின்னால் வந்த மணிமேகலையை பார்த்து, ஓஹோ, இவள் உன் தங்கை மணிமேகலையாக இருக்க வேண்டும். சித்திரத்தில் எழுதிய கந்தர்வ கன்னிகையைப் போல இருக்கிறாள். இவளுக்கு விரைவில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்றான். மணிமேகலை வெட்கத்தினால் குழிந்த கன்னங்களுடன் வந்தியத்தேவனை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு மடமடவென்று கீழே இறங்கினாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மலர் மழை பொழிஞ்சாலும் மதம் பிடிச்ச யானையைப் போல உள்ளே வந்த ஆதித்த கரிகாலன் கடுகடுப்பு கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. இந்த நிலையில அவசரமா பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போனதை பார்த்ததும் சம்புவரையிற கவலை பிடிச்சுக்கிடுது. பெண்ணை பெத்தவராச்சே, இது இப்படி இருக்க முந்தின இரவு இந்த துஷ்ட சிறுவன் வந்தியத்தேவன் தன் மகளோட அந்தப்புறத்தில் இருந்தது தெரிய வந்தா என்ன செய்வாரோ? கட்டியங்காரன் கூவின செய்திகளில் புராணத்தில் வர மனு மாந்தாத்தா பற்றியும் இலக்கியங்களில் குறிப்பிடப்படுற வரலாற்று குறிப்புகளில் இடம்பெறும் பண்டைய சோழ மன்னர்களை பற்றியும் பார்ப்போம். விஜயாலயன் தொடங்கி சுந்தர சோழர் வரை இந்த நெடுங்கதையில் அவ்வப்போது ஆசிரியர் சொல்லிக்கிட்டு வரார் அல்லவா? நல்லது. நாலு யுகங்களின் முடிவு ஒரு சதுர்யுகம். இது போல 71 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மன்வந்தரம். இதை ஒரு மனு பரிபாலிப்பார். அந்த வகையில் வந்த மனு தான் மனு மாந்தாத்தா அல்லது மனு மாந்தாத்ரி. இது தொன்மவியல் குறிப்பு. சங்க இலக்கியங்களில் சோழ மன்னர்களில் கிள்ளி சென்னி ஆகிய மரபினரை பற்றின செய்திகள் நிறைய கிடைக்கின்றன. கிள்ளி மரபில் பெருநற்கிள்ளி என்கிற பெயர் கொண்ட 3 அரசர்கள், அப்புறம் கோப்பெருஞ்சோழன். சென்னி மரபில் முதலாம் இரண்டாம் இளஞ்சியர் சென்னிக்கு அப்புறம் சோழன் உருவ பல்தேர் இளஞ்சியர் சென்னியின் மகன்தான் கரிகார் பெருவளத்தான். அப்புறம் இளவந்திகை பள்ளி துஞ்சிய இளஞ்சியர் சென்னி. இவனுக்கு 2 புதல்வர்கள், நலங்கிள்ளி மாவளத்தான். கிள்ளி மரபைச் சேர்ந்த நெடுங்கிள்ளி நலங்கிள்ளி இவங்க 2 பேருக்கும் நடந்த போராட்டங்கள் பற்றி புறநானூற்றில் பார்க்குறோம். காரியாற்று துஞ்சிய நெடுங்கிள்ளிக்கு பிறகு கிள்ளி வளவன் என்கிற பேரில் குளமுற்றத்து துஞ்சிய குராப்பள்ளி துஞ்சிய 2 அப்புறம் அமைதியை விரும்பின ராஜசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி. கிள்ளி வளவன் வரிசையில் பின்னர் வந்தவன் தான் சோழன் செங்கணான். சம்புவரையரின் வரவேற்பு அறிவித்த கட்டியக்காரன் வல்வில் ஓரியின் அம்பின் திறத்தை சொன்ன அல்லவா? வேழம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரிய புழல்தலை புகற்கலை உருட்டி உரல் தலை கேழர் பன்றி வீழ அயலது ஆழல் புற்றத்து உடும்பில் செற்றும். இப்படி வர்ணிக்குது புறநானூறு. யானை, புலி, புள்ளிமான், பன்றி, உடும்பு இத்தனையையும் ஒரே அம்பால வீழ்த்தினானா ஓரி? பகழி அம்பு, வேழம் யானை, உழுவை புலி, புகற்கலை ஆண்மான், கேழற்பன்றி ஆண் பன்றி. இந்த பரம்பரையில் வந்திருக்கிற சம்புவரையர் வேட்ட மண்டபமே வச்சிருக்காரே. இப்போ மனுஷ நடமாட்டம் வேற, கவனிப்பாரா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேர்களே, இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10.

0: ஒவ்வொர் இல்லத்தின் பாணி ஆகாஷவாணி, ஒவ்வொர் உள்ளத்தின் பாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
2: ஆம் நேயர்களே, சென்னை வானொலியின் நிகழ்ச்சிகளை akashvani.gov.in என்ற இணையதளத்திலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 6:25. இனி ஒரு திரைப்பாடல்.

0: மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ஒளி உலா வரும். நேரம் 6:59:55. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வழித்தடம் வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் நூற்றாண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதிகளை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக் கூறியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
2: இந்த நூலை வெளியிடுவது, இந்த வெளியீட்டில் பங்கு பெறுவதும் துணை ஜனாதிபதி என்கின்ற நிலையில் மட்டுமல்ல, இது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை, மனிதனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தருகின்ற நிகழ்வாகத்தான் நான் இதை கருதுகிறேன். எதை செய்தாலும் அதை பற்றி அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பண்பாடு. தினந்தோறும் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் குறிப்பேட்டில் எழுதிக்கொண்டே வாருங்கள். எதிர்காலத்தில் அதை புத்தகமாக கொண்டு வருவதன் மூலமாக இன்றைய அரசியலை நாளை இளைஞர்கள் சரித்திரமாக எண்ணி பார்ப்பார்கள். எதிர்கால சந்ததியர்கள் உண்மையான சரித்திரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற புத்தகங்கள் இன்னும் பலது வர வேண்டும், சரித்திரமாக்கப்பட வேண்டும்.
1: உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வழித்தடம் வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
3: இதர நாடுகளுடன் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டில தான் அதாவது ஒரு விதமான ஸ்டெபிலிட்டி இருக்கு. 7.8% குரோத் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஸ்ரீபெரும்புதூரோ ஒரகடமோ இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார் மேனுபேக்சரர்ஸ். இங்கிருந்து உலகத்துக்கு மொபைல் போன் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் நடந்துட்டு. யூனியன் பட்ஜெட்ல 26-27 எஜுகேஷன்ல பெண்கள் முன்னுக்கு வரணும்ன்றதுனால ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெண்களுக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுத்தோம். நாங்க பிளஸ் இன்டெலக்சுவல் லேபர் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம ஒரு தொழிலும் நடக்க போவதில்லை. அந்த AI ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கான சென்டர்ஸ் இருக்கு.

0: தமிழ்நாடு அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின் கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1,500 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார்.
1: கடந்த ஒரு வாரத்துல வந்து மின்சாரம் வந்து நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா காற்றாலை மின்சாரம் வந்து குறையும். செப்டம்பர் மாதத்துல இருந்து காற்றின் அளவு வந்து குறையறனால காற்றாலை மின்சாரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். கடந்த வருடம் இதே டைம்ல ஒரு 16,000 மெகாவாட் இந்த டைம்ல, இப்போ வந்து 19,000 மெகாவாட், 3,000 மெகாவாட் அதிகமா இருக்கிற காலகட்டத்தில் இன்றும் பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் மேலும் ஒரு 1,500 மெகாவாட் குறைஞ்சனால இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து கூடுதலாக ஒரு 1,500 மெகாவாட் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இப்ப செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கும். காற்றாலை மின்சாரத்தில் குறைந்த ஒரு 1,500 மெகாவாட்டையும் சீர் செய்யறதுக்காக வெளியில இருந்து பொது தொகுப்புல இருந்து நம்ம 1,500 மெகாவாட் கூடுதலாக மின்சாரம் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்து முடிச்சது. கடந்த 3 நாட்களாக முழுவதும் சீரமைக்கப்பட்டது. 2,000 மெகாவாட் நம்ம வாங்குறதுல இருந்து சீரமைக்கப்பட்டது. எங்கேயும் வந்து மின்சார தட்டுப்பாடு இல்லை. இந்த நார்மல் இஷ்யூனால வர பவர் ஃபெயிலியர்ஸ் தவிர்த்து மின்சார தட்டுப்பாடுகள் காரணமாக இல்ல, அங்க ஏதாவது மிஸ்டேக்னால வர்றது மட்டும்தான் இருக்கு, மத்தபடி எதுவுமே இல்லை. அது இல்லாம நம்ம வந்து சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன தோங்க இருக்குமோ அது எல்லாத்தையும் அதோட பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. அப்போ இன்னும் ஒரு சில மாதங்கள்ல லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கான வேலைகளையும் முழுசாக துவங்கி அதுக்கான பணிகளையும் செய்யறதுக்கான வேலைகளையும் செய்யுது.
0: மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுராந்தகம், தாராபுரம் இடைத்தேர்தலில் தங்களது கட்சி இரட்டை நிலைப்பாடு ஏதும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். தாவேக அரசு மேற்கொள்ளும் அனைத்து முடிவுகளையும் ஆதரிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். நில ஒருங்கிணைப்பு சட்டம், புதிய பல்கலைக்கழக சட்டம் போன்றவற்றை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு சண்முகம் வலியுறுத்தினார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் விதமாக வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். எனினும் அவசர அலுவல்களை மேற்கொள்ள ஏதுவாக அரசு கருவூலங்கள் மற்றும் வங்கிகள் குறிப்பிட்ட அளவு பணியாளர்களோடு செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தெற்கு உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவுத் திட்ட விரிவாக்கப் பணிகள் குறித்து

0: ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் அவசரகால முன்னெச்சரிக்கை குறித்த செயல்முறை ஒத்திகை நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் உருகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:40:20. ஆகாஷவாணி சென்னை மத்திய அலை 720 KHz. நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மனதில் நின்றவை. துவக்கமாக அறுவடை நாள் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், இளையராஜா, சித்ரா குழுவினர்.

நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

ஒலித்துக்குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம் படம் இதய கோவில். இனி ஒலிக்க இருக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. படம் குங்குமச்சிமிழ்.

0: நேரம் 6:55 25
1: நேர்களை, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
3: லவ் லவ் லவ் லவ்.

நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒரு கைதியின் டைரி படப்பாடல், கே.ஜே. யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: பால் உற்பத்தி குறிப்பிட்ட அளவுல குறையும், இனப்பெருக்க குறைபாடுகள் வரும், சினை மாடுகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து கருச்சிதவி ஏற்படும். இதுதான் அந்த முடிச்சு தோழனோட முக்கியமான அறிகுறிகள்.
0: முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் M.K. விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: பனைமரம் வந்து அனைத்து வகையான மண்ணில வந்து நன்கு வளரும், எனினும் ஆழமான மணற்பாங்கான பகுதிகளில் விரும்பி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பனைமரத்திற்கு வந்து குறைந்தபட்ச மழையே வந்து போதுமானது.
0: பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.I. மணிவண்ணன் அவர்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரலை திரைக்கானதற்கு நிறைவாக SP பாலசுப்ரமணியம், பி. சுசீலா குரல்களில் ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் காக்கி சட்டை.

0: மீண்டும் திரைப்பாடல்கள் 8:05. நேரம் 7:10. ஆகாஷவாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் வி. கார்த்திகேயன்.
1: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஹெலிபேட் மைதானத்தில் கடந்த வாரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் இந்த ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலைத்துறை அமைச்சர் ராஜு கொடியசைத்து துவக்கி வைத்தார். 2026 முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 47,063 வீரர் வீராங்கனைகள் இணையதளம் மூலம் பதிவு செய்துள்ளனர். வரும் அக்டோபர் 4 வரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. மேலும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் மண்டல அளவிலும் மாநில அளவிலும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான தரகள விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்திலும், கல்லூரி மாணவர்களுக்கான இறகு பந்து, பள்ளி மாணவர்களுக்கான கேரம் ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் சீதக்காதி சேதுபதி விளையாட்டு அரங்கிலும், பள்ளி மாணவர்களுக்கான கபடி விளையாட்டுப் போட்டிகள் முகமது சதக் பொறியியல் கல்லூரியிலும், பள்ளி மாணவிகளுக்கான கைப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் வேல்மனோகரன் கல்லூரியிலும், கல்லூரி மாணவிகள் இறகு பந்து விளையாட்டுப் போட்டிகள் YR ஸ்மாஷ் அகாடமி ராமநாதபுரத்திலும் நடைபெறுகின்றது. எனவே பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற வேண்டுமென சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றத்துறை அமைச்சர் VK ராஜு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ்குமார், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிவட்டம் முஸ்தகுறிச்சி கிராமத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெற்று அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை தேடி வந்த நிலை மாறி மாவட்ட நிர்வாகமே மக்களை தேடி முகாமிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க அரசு உத்தரவிட்டு ஒவ்வொரு மாதமும் தேர்வு செய்யப்பட்ட கிராமங்கள் தோறும் மக்கள் தொடர்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் நோக்கம் பொதுமக்களின் மனுக்களுக்கு தீர்வு கிடைக்க செய்வது, அதேபோல் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடைய செய்வது என்பதே ஆகும். அந்த வகையில் இம்முகாமில் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அனைத்து தலைமை அலுவலர்கள் மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி செயல்பட உத்தரவிட்டுள்ளார்கள். பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் பகுதியில் முகாம்கள் நடைபெறும் பொழுது தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் ஊராட்சியின் வளர்ச்சிக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் தேவையான திட்டங்களை பெற்று பயன்பெற வேண்டும் என்றும், பொதுவாக மக்கள் மனு கொடுத்து விட்டோம் என்று எண்ணாமல் அரசின் திட்டங்களை தெரிந்து தாங்கள் பயன்பெறுவதுடன் மற்றவர்களும் பயன்பெற உறுதுணையாக இருந்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை, மகளிர் திட்டம், பொது சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆகிய துறைகள் அரசின் திட்டங்கள் குறித்த சாதனை விளக்க கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் மூலம் 131 பயனாளிகளுக்கு 439,245 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்தியாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் 18 முதல் 40 வரையுள்ள ஆண் பெண் இருவாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்பு அளித்திடும் வகையில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினருடன் இணைந்து வருகின்ற 19 அன்று ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ECR ரோட்டில் போக்குவரத்து நகர் அருகில் முகமது சதக் ஹமீது பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து இளைஞர்கள் மற்றும் மகளிர் கலந்து கொள்ளலாம். இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 8 முதல் பட்ட மேற்படிப்பு மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்ற இளைஞர்கள், ஆண் பெண் இருவாளரும் கலந்து கொள்ளலாம். இதில் இளைஞர்கள் மற்றும் மகளிர் தங்களுடைய கல்வி சான்றிதழ், நகல், குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை நகலுடன் கலந்து கொண்டு தங்களுக்கேற்ற வேலைவாய்ப்பினை தேர்வு செய்து கொள்ளலாம். இம்முகாமில் 100 தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நபர்களை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். எனவே வேலைவாய்ப்பு பெற விரும்பும் நபர்கள் கலந்து கொண்டும் மேலும் தகவல் அறிய 9444 3111 5 9 9 4 3 9 5 1 9

0: 2 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி. கார்த்திகேயன்.
0: ராமநாதபுரம் மாவட்டம்.
1: நேரம் 7:14:50. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவை தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக நாடுகள் பரஸ்பர நலன் கருதி ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்த ஆராய்ச்சியை வலுப்படுத்தவும், விண்வெளி, இணைய பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளம் அறிஞர்களுடனான ஒத்துழைப்புகளை உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், விவசாய சமுதாயத்தின் பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்பட்டு வரும் நுவாகாயி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு தமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், நட்பு ஆகியவற்றின் சிறப்புகளை உணர்த்தும் இந்த திருநாளில் பரஸ்பரம் நல்லெண்ணத்தையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்ற பாதையில் மக்கள் நடைபோட வேண்டுமென வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது அறுவடையை கொண்டாடும் இந்த நாளில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார். இந்த திருநாள் சமூக நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தில்லி முதலமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 90% மத்திய அரசு வழங்கும் என்றும், எஞ்சிய 10% நிதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக கட்டமைப்பில் அனைத்து தரப்பு மக்களின் பங்கேற்பு, சமத்துவம், அரசியல் சாசன மாண்புகள் மற்றும் இணக்கமான அணுகுமுறை போன்ற உயரிய கொள்கைகளுடன் இந்தியா தனது ஜனநாயகத்தை போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜனநாயக திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், எவ்வித பேதமும் இன்றி அனைவரின் குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பன்னெடுங்காலமாக பாதுகாத்து வரும் இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2 தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31 வரை நடைபெறவுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுப்புற தூய்மையை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது, அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரவாரியாக பிரித்து ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு கொண்டு

0: வருவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு 6வது சிறப்பு தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகாலயா மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்யும் வகையில் நடமாடும் மருத்துவ சேவை பிரிவுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா இன்று தொடங்கி வைத்தார். ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 93 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என்றார். குறிப்பாக மலை கிராமங்களில் வசிப்போருக்கு அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். குறிப்பாக தொற்றா நோய்கள் பரவாமல் தடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் திரு கான்ராட் சங்மா தெரிவித்தார். கேரளத்தில் நிலவும் மின்சார பற்றாக்குறைக்கு தீர்வு காண போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது குறித்தும் மாநில அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். மின்சார பற்றாக்குறை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் உள்ளிட்ட அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆள் சேர்ப்பு தேர்வுகளை ரத்து செய்து அம்மாநில அரசின் உத்தரவுக்கு எதிரான தடையை நீட்டித்து மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தீபக் ரோஷன் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக மாநில அரசின் பதிலை 48 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 18 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மாநில அரசின் வழக்கறிஞர், இதுகுறித்து மாநில குற்றப்புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் விவரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அவரது இருப்பிடம் பற்றி சரியான தகவல் தருவோருக்கு 70 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மசூத் அஸ்ஹார் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பிடிபடாமல் பாதுகாக்கும் நோக்கிலேயே பாகிஸ்தான் இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருவதாக தீவிரவாதத்திற்கான நிதியுதவி தடுப்புப் படை குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் நிர்வாகமும் பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலை மறுத்துள்ளது. மசூத் அஸ்ஹார் பாகிஸ்தானில்தான் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் உறுதிபட தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது கூட பஹவல்பூர் தான் அவர் பதுங்கியிருந்ததாக ஆப்கான் உளவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விநியோக சங்கிலியில் காணப்படும் சவால் மற்றும் கட்டமைப்பு ரீதியான சமச்சீரற்ற தன்மை குறித்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். வர்த்தக பற்றாக்குறையை சரிசெய்து எல்லை தாண்டிய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, தில்லி, குஜராத்தின் கட்ச், தமிழகம், தெற்கு உட்புற கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சிக்கிமின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக

0: அமைதியும் ஒரு சேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவு அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்க தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 kHz. பண்ணை செய்தி கேட்கும் முன்
2: நேயர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: பண்ணை செய்தி. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரம் இட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். CO6NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஓர் ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் இரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும்.

விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணிக்கா, மருதாணிக்கா,
5: வாமு திலகு. நான் இங்கனதான் பின்னாடி தொழுவத்துல இருக்கேன். இங்கிட்டு வா புள்ள.
4: ஓ, அங்கன இருக்கீங்களா? இதோ வாரேங்கா.
5: என்ன முத்தழகு, இந்த நேரத்துக்கு வந்திருக்க?
4: அது ஒண்ணும் இல்லக்கா, அம்மா இன்னைக்கு புதுசா ஏதோ ஒரு பலகாரம் செஞ்சாங்களா, அதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன்.
5: ஓ அப்படியா, நான் துழுவத்துல வேலையா இருக்கும் புள்ள. நீ சமையல் அறையில வச்சுடு, நான் வந்து எடுத்துக்கிறேன்.
4: சரிக்கா. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல துழுவத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
5: அதை ஏன் கேக்குற? இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டேன். உங்க மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். துழுவத்துல சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு மாட்டுக்கு தண்ணிய காட்டிட்டு தீவனத்தையும் அள்ளி வச்சுட்டு வயக்காட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். ஆனா பாரு, நான் வந்து பாக்குறேன், அந்த மனுஷன் நான் சொன்ன எதையுமே செய்யல.
4: ஏங்கா, இந்நேரத்துக்கு மாமாவை நீங்க சும்மாவா விட்டீங்க?
5: கேட்காமலா இருப்பேன். உடனே போனை போட்டு கேட்டேன். பனை மரம் சாகுபடி பண்ற விஷயமா ஒருத்தர பார்க்க போறேன், அதனாலதான் அவசரமா கிளம்பிட்டேன். நீ ஏன் பாத்துக்க புள்ளன்னு சொல்லி போனை வச்சிட்டாரு.
4: ஓஹோ, அப்படியா?
5: நீயே சொல்லு, நேரமாகுதுன்னு நான் அப்படி விட முடியுமா? கால்நடைகளை கண்ணும் கருத்துமா பராமரிச்சாதானே நோய் நொடி இல்லாம பாத்துக்க முடியும்.
4: நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. இப்ப வேற காலநிலை மாற்றத்தினால புதுசு புதுசா நோயெல்லாம் வரதா சொல்றாங்க. காலையில கூட ரேடியோ கேட்கும் போது இந்நேரத்துக்கு ஏதோ கால்நடை சம்பந்தமான நோய் பத்தியும் அதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது பத்தியும் சொல்ல போறதா ஒளிபரப்பாச்சுக்கா.
5: அப்படியே முதலது என்ன தகவல் என்னன்னு கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு.
4: ஞாபகம் வந்துருச்சுக்கா, அது முடிச்சு தோல் நோய்க்கா. முடிச்சு தோல் நோய் பாதிப்புல இருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
6: சார், இப்போ இந்த முடிச்சு தோல் நோய், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசலான்னு இருக்கிறோம். இந்த நோயினால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், எப்படி நம்ம முன்னேற்பாடாக இருக்கணும், ஒருவேளை நோய் வந்தால் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய தகவல் இன்னைக்கு உங்கள் வாயிலாக கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்னா என்னங்க சார்?
7: இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்றது வந்து ஒரு வைரஸ்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய். இதில் முக்கியமாக மாடுகள் மற்றும் எருமைகள் வந்து அதிகமாக இந்த முடிச்சு தோல் நோய்க்கு பாதிப்புள்ளாகும். இந்த முடிச்சு தோல் நோய்க்கு தோல் கழலை நோய் அப்படி இல்லைன்னா தோல் கட்டி நோய், இந்த மாதிரி சில பெயர்களும் வந்து இந்த நோய்க்கு வந்து மாற்று பெயரா சொல்றாங்க. சயின்டிபிக்கா வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ் சொல்றாங்க சார். முடிச்சு தோல் நோய், லம்பி ஸ்கின் டிசீஸுக்கு உட்பட்ட இந்த மாடுகள் மற்றும் எருமைகள் பாதிச்சதுன்னா இதனுடைய தோள்கள்ல, உடம்பு முழுவதும் உள்ள தோள்கள்ல முடிச்சு

0: குளிர்ச்சா இருக்கும், கட்டி கட்டியா இருக்கும் முதல்ல ஆரம்ப நிலையில, அதுக்கப்புறம் வந்து தீவிரமான காய்ச்சல் இருக்கும். அதே மாதிரி லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம் சார், அந்த லிம்ஃப் நோடுனா நிணநீர் முடிச்சுகள், அது வந்து நோய் தாக்குதலுக்கு உட்பட்டு வீங்கும், வீக்கம் அதிகமா இருக்கும். அதனால வந்து பால் உற்பத்தி குறிப்பிட்ட அளவுல குறையும், இறப்பிற்கு குறைபாடுகள் வரும், சினை மாடுகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து கருச்சிதவி ஏற்படும். இதுதான் அந்த முடிச்சு தோலோட முக்கியமான அறிகுறிகள். 2022 காஞ்சிபுரம் மாவட்டத்துல குறிப்பிட்ட அளவுக்கான மாடுகள் மற்றும் எருமைகள்ல இந்த பாதிப்பு வந்துச்சு. அப்ப வந்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மையத்துல நான் உதவி பேராசிரியர் இருந்தேன். அப்ப வந்து காஞ்சிபுரம் ஆர்ஜிஅடி மண்டல இணை இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் வச்சாரு. அந்த விழிப்புணர்வு முகாம்ல 2022 அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி அந்த மாவட்டத்துல உள்ள கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு வந்து நான் ஒரு ஆலோசனை வழங்கினேன். அதை நான் இப்ப உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மீண்டும் வந்து 2026 தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்திய அளவுல வந்து மீண்டும் இந்த முடிச்சு தோல்நோய் வந்து அதிகப்படியான அளவுல வந்து பரவிட்டு வருது. இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், இது வந்து ஒரு அம்மை நோயால வரக்கூடிய ஒரு வைரஸ். அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான். எப்படி வந்து மனிதர்களுக்கு வந்து பாக்ஸ் வருதோ, பாக்ஸ் வைரஸ், அதே மாதிரியான அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான் இந்த முடிச்சு தோல் நோய் வரக்கூடிய அந்த வைரஸ். இது காப்ரி பாக்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, புற ஒட்டுண்ணிகளான கொசுக்கள் மற்றும் ஈக்கள் மற்றும் உண்ணிகள் கடிக்கிறதுனால முடிச்சு தோல் நோய் பாதிக்கப்பட்ட மாடுகள்ல இந்த மாதிரி புற ஒட்டுண்ணிகள் கடிச்சு ஆரோக்கியமான மாடு கடிச்சதுன்னா அந்த வைரஸ் வந்து இந்த புற ஒட்டுண்ணிகள்னால பரவுது சார். அதனால ஆரோக்கியமான மாடும் இந்த வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகி இது போன்ற அறிகுறிகளை வந்து காட்டும். ஒரு விவசாயி வந்து 10 மாடு வச்சிருக்காருன்னா ஒரு மாட்டுக்கு ஆரம்ப நிலையிலே வந்து அவருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, உடம்பு முழுவதும் கட்டிகள், காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா அந்த பாதிக்கப்பட்ட மாடை வந்து தனியா பிரிச்சு வைக்கணும். எப்படி நம்ம கொரோனா காலங்கள்ல வந்து நமக்கு ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருந்ததோ நம்ம தனிமைப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தனிமைப்படுத்தணும் சார். அப்படி தனிமைப்படுத்தினா ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து இந்த வைரஸ் பரவுவதை வந்து நம்ம பெருமளவுல தடுக்கலாம்.
1: ஒரு மாட்டுக்கு வந்து இந்த நோய் தான் அப்படிங்கறது ஒரு விவசாயி எளிமையா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறை?
0: சரியான கேள்வி சார். ஒரு விவசாயி வந்து ஆரம்ப நிலையிலேயே அந்த நோயை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும் சார். எந்த ஒரு வைரஸ் நோயா இருந்தாலும் முதல்ல காய்ச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பு முழுவதும் தோல்கள் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இல்ல முடிச்சுகள் வந்து இருக்கும் சார். இது எங்கெல்லாம் இந்த முடிச்சுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலை, கழுத்து, முதுகு பகுதி, கால் மற்றும் பால்க்கு கறக்கக்கூடிய அந்த மடியில, பால் காம்புகள்ல. இங்க வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். இந்த காய்ச்சல்னால வந்து உணவு உட்கொள்ளுதல் வந்து குறையும், சோர்வா இருக்கும், பலவீனமா இருக்கும். அதே மாதிரி கண்ணு மூக்கு வாயில வந்து உமிழ்நீர்கள், கண்ணீர் இதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும். உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா குறையும், பால் உற்பத்தியும் குறையும் சார். இது வந்து 2-3 நாட்கள்லயே வந்து விவசாயிக்கு வந்து இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியும். இதை வச்சே அவர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப நிலையிலே வந்து நம்மளுடைய மாடுகளுக்கு எருமைகளுக்கு இந்த தோல் கழை நோய் பாதிப்பு தான் அப்படின்றது அவர் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு வந்து அந்த மாடுகளை கொண்டு போயிட்டு பரிசோதனை செஞ்சு இந்த நோய் மருத்துவரின் ஆலோசனைப்படி வந்து அவங்க இந்த நோய் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டா கால்நடை மருத்துவர் வந்து அதற்கேற்ற தடுப்பு முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் சொல்லுவாரு.
1: சரிங்க சார். இப்போ ஒரு 3-4 மாடு வச்சிருக்கோம், ஒரு மாட்டுக்கு வந்து நான் அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப, இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இது காய்ச்சல் தானே, சாதாரணமா அப்படி விட்டுருவோம், வீட்டுல எப்போதும் செய்யற மாதிரி ஒரு நாட்டு மருந்தையோ ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி மாட்டுக்கு கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவங்க என்னென்ன தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
0: இது வந்து ஒரு வைரஸ்னால வரக்கூடிய நோய் சார். ஒன்னு வந்து நம்ம சொன்ன மாதிரி பூச்சிகள்னால பாதிக்கக்கூடிய பரவக்கூடிய நோய், இந்த மாதிரி கொசு, ஈக்கள், உண்ணிக்கள்னால பரவக்கூடிய நோய். ரெண்டாவது வந்து எப்படி எளிமையா பரவுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உண்ணிகள் புற ஒட்டுண்ணிகள்னால முக்கியமா பரவும். ரெண்டாவது வந்து ஒரு பண்ணையில வந்து பண்ணை உபகரணங்கள் வச்சிருப்பாங்க, பால் கறக்கக்கூடிய பாத்திரங்கள், பால் கறவை இயந்திரங்கள் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணை உபகரணங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு பயன்படுத்தின வந்து தீவன தொட்டிகள், தீவனம் தண்ணி வைப்பாங்கல்ல சார், இந்த மாதிரி பண்ணை உபகரணங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் பயன்படுத்தினா ஆரோக்கியமானது திருப்பி பயன்படுத்தும் போது அது எளிமையா ஈஸியா பரவிடும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து பண்ணை உபகரணங்கள்ல வந்து தனியா பயன்படுத்தணும், ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தனியா பயன்படுத்தணும். தினசரி வந்து

0: அந்த பண்ணை உபகரணங்கள்ல வந்து கிருமி நாசினி கொண்டு கழுவணும் சார். நல்லா கழுவி வெயில காய வைக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பறவை வந்து தடுக்கலாம் பண்ணைக்குள்ளேயே.
1: கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றீங்க கொசு ஈ உண்ணி இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாதிக்கப்பட்ட மாடுகளை நீங்க தனிமைப்படுத்திடுறீங்க, ஏற்கனவே நல்லபடியா ஆரோக்கியமா இருக்க மாடுகள் இருக்கிற கொட்டகையை எப்படி பராமரிக்கணும்?
0: இது நல்ல கேள்வி. எப்பவுமே வந்து சுத்தம் தான் சுகாதாரம் தரும்னு நம்ம ஒரு பழமொழி நமக்கு தெரியும். அந்த வகையில வந்து எப்பவுமே கொட்டகையை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து நம்ம கிருமி நாசினிகள் கொண்டு கொட்டகை வந்து சாணத்தை சிறுநீர் கழிக்கு மாடுகளுடைய சாணம் சிறுநீர் இதெல்லாம் வந்து சுத்தமா கழுவி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணணும். கொட்டகையை சுத்தி எந்த ஒரு புதர்களும் இருக்கக்கூடாது சார். முள்ளு புதர்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த முள் புதர்கள்ல இருந்துதான் வந்து இந்த ஈக்கள் கொசுக்கள் அவருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதே மாதிரி கொட்டகையை சுத்தி நம்ம மாடுகளுடைய சாணம் சிறுநீர் எல்லாம் வந்து எடுத்து கொட்டைக்கு பக்கத்திலேயே வந்து கொட்டுவாங்க சில பேர். அந்த மாதிரி கொட்டணும்னா அந்த சாணத்துலதான் வந்து ஈக்கள் கொசுக்கள் எல்லாம் முட்டையிட்டு அந்த முட்டையில இருந்து லார்வாக்கள் மற்றும் அந்த புழுக்கள் வந்து அதிகமா வரும் சார். அதனால வந்து மாடுகள் கொட்டைகள்ல இருந்து சுத்தம் செஞ்ச அந்த சாணம் மற்ற உபகரண பொருட்கள் தீவனம் வைக்கோல் இது எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது 100 அடி பண்ணையில பண்ணையோட கொட்டைகள் இருந்து 100 அடி தள்ளிதான் நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா ஈக்கள் கொசுக்களுடைய உற்பத்தி வந்து நம்ம பெருமளவுல வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம கொட்டகையை சுத்தி வந்து எந்த ஒரு முள் புதர்களும் இல்லாம சுத்தமா நம்ம பாத்துக்கணும் சார்.
1: ஓகே சார். இப்ப பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து கொடுத்தா அது கூட எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்?
0: முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள்ல வந்து நம்ம தனிமைப்படுத்தி கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளணும் சார். இது வந்து வைரஸ் நோய்ன்றதுனால இதுக்கு வந்து நமக்கு மருந்து கிடையாது, ஆன்டி வைரல் மருந்துகள் வந்து கிடையாது. ஆனா இரண்டாம் நிலை பாக்டீரியா தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்ற எதிர் உயிரி மருந்துகளை வந்து கால்நடை மருத்துவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சுத்தமான குடிநீர் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து சுத்தமான குடிநீர், சத்தான எளிதில வந்து ஜீரணமாகக்கூடிய தீவனங்கள், இந்த அரிசி கஞ்சி வந்து நம்ம வைக்க கூடாது சார். சோளம் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு இத வந்து கஞ்சி மாதிரி வச்சு நம்ம மாடுகளுக்கு கொடுக்கலாம். இதுல வந்து சத்தான உணவுப் பொருள் இருக்குது. இது இது வந்து ஈஸியாவும் வந்து எளிதில வந்து ஜீரணமாகக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு வந்து நல்ல நிழலான இடத்துல சுத்தமான இடத்துல தங்கறதுக்கு வந்து நம்ம ஓய்வா கொடுக்கணும். வேற எந்த வேலையும் நம்ம மாடுகள் வந்து வைக்க கூடாது. அதே மாதிரி காய்ச்சல் அதிகமா இருக்கிறதுனால சில மாடுகள்ல வந்து கால் வீக்கம் வந்து நடக்க முடியாம இருக்கும். அதனால வந்து வலி நிவாரணிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த முக்கியமா அந்த தோல் உடம்பு முழுவதும் தோல்ல வந்து காயங்கள் நிறைய இருக்கும். ஆரம்ப நிலையில கட்டிகளா இருக்கும், அதுக்கப்புறம் 2-3 நாள் அதுக்கப்புறம் அந்த கட்டிகள்லாம் உடைஞ்சு காயமா மாறும். அந்த காயத்துக்கு வந்து நம்ம ஆன்டிசெப்டிக்கு இந்த மருந்துகள் கொடுத்து ஈ கொசுக்கள் உட்கார மாதிரி பார்க்கணும். திருப்பி அந்த காயத்து மேல ஈ கொசுக்கள் வந்ததுன்னா புழுக்கள் வச்சு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் சார். அதே மாதிரி இந்த காயங்களை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். முதல்ல கட்டிகள் வரும், அந்த கட்டிகள் உடைஞ்சு ஆழமான புண்களா மாறும். அந்த புண்களுக்கு வந்து நம்ம களிம்புகள் வந்து மருந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்ப்ரே இல்ல ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி. இல்லாட்டி இயற்கை மருத்துவங்கள் முறைப்படியும் நம்ம வந்து இந்த காயங்களை வந்து மருந்து மாதிரி கொடுத்து நம்ம காயங்களை வந்து சரி பண்ணலாம். விவசாயிகள் நல்லா குறிப்பிடுத்துக்குங்க, இந்த வெளிப்புற பூச்சிக்கு வந்து குப்பை மேனி இலை, வேப்ப இலை, துளசி இலை, மருதாணி இலை இந்த 4 இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதோட 20 கிராம் மஞ்சத்தூள், 2 பல்லு பூண்டு இதை நல்லா போட்டு அரைச்சு அதோட 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்ல இந்த அரைச்ச பேஸ்ட் மாதிரி அரைச்ச இலைகள் மஞ்சத்தூள் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தேங்காய் எண்ணெய்ல 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்ல கொதிக்க வச்சு ஆற வச்ச பின்னாடி அந்த எண்ணெய வெளிப்புறமா அந்த புண்களுக்கு தடவனா அந்த புண்கள் வந்து ஈஸியா ஆறிடும்ட்டு அறிவியல் பூர்வப்படி இந்த இயற்கை மருத்துவத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது நம்ம கடந்த 2022 வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லா வகையான கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி விவசாயிகள் பயன்படுத்தி மாடுகளும் வந்து சரியாயிருக்கு. இதே மாதிரி இப்ப இந்த வருடமும் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மற்றும் எருமைகள் கன்றுக்குட்டிகளுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஆரம்ப நிலையத்திலேயே இந்த மாதிரியான இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி புண்களுக்கு வந்து நம்ம ஈஸியா வந்து காயங்களை ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்சா வாய் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே சார். இப்போ இதுக்கு

0: தடுப்பூசி ஏதாவது இருக்கா சார், முன்கூட்டி அதை வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசிகள் இருக்கா?
1: கண்டிப்பா சார், இதுக்கு வந்து 100% இந்த நோயை தடுக்கக்கூடிய தடுப்பூசி நம்ம இந்தியாவில இருக்கு. மத்திய மாநில அரசுகளுடைய முயற்சிகள்னால 100% தடுக்கக்கூடிய கோட்பாக்ஸ் வேக்சின் தான் வந்து இதுக்கான தடுப்பூசி சார்.
0: எப்ப போடணும் சார், எந்த மாசத்துல போடணும்? ஒரு
1: மழைக்காலங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம போட்டலாம், ஒரு மாதம் முன்னாடி போடணும். ஜூன் ஜூலைல நம்ம போட்டலாம். ஜூன் ஜூலைல போட்டோம்னா நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்ல நல்ல பருவமழை ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய காலங்கள் அது. அதனால வந்து ஜூன் ஜூலைல நம்ம போட்டோம்னா 100% நம்ம மாடுகள் வந்து சேஃபா இருக்கும் இந்த எல்எஸ்டி வராம. அதே மாதிரி ஒருவேளை இந்த மாடுகளுக்கு வந்துடுச்சு, ஈஸியா எல்லா மாடுகளுக்கும் பரவும். அதனால என்ன பண்றாங்கன்னா ரிங் வேக்சினேஷன் சொல்றாங்க சார். அது என்னன்னா பாதிக்க போற ஒரு கிராமத்துல உள்ள மாடுகள், நிறைய மாடுகள் பாதிப்பு அடைஞ்சதுன்னா இந்த கிராமத்தை சுத்தி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து எல்லா மாடுகளுக்கும், ஆரோக்கியமான மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கிராமத்துல இருந்து ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும். உள்ள அந்த கிராமத்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மட்டும்தான் பாதிப்பு இருக்கும், அதை சுத்தி வெளியில வேற எந்த மாடுகளுக்கும் பாதிப்பு வராது. அதுக்குதான் வந்து ரிங் வேக்சினேஷன் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து போட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கும் இந்த தடுப்பூசி போடலாம்னு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க.
0: ஓகே சார், இப்ப ஒரு விவசாயியோட பண்ணையில ஒரு மாட்டுக்கு முடிச்சு தோல் நோய் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இப்போ ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அவர் என்னென்ன விஷயங்களை செய்யணும், உங்களுடைய அறிவுரை சொல்லுங்க சார்.
1: ஒரு பண்ணையில வந்து முடிச்சு தோல் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா முதல்ல அந்த மாடை வந்து தனிமைப்படுத்தணும் சார். தனிமைப்படுத்திட்டு அடுத்து கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த பாதிக்கப்பட்ட மாடுக்கு வந்து சிகிச்சை முறைகளை மேற்கொள்றது ஒரு பக்கம். ரெண்டாவது ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தடுப்பூசி வழங்குதல். அதே மாதிரி புற ஒட்டுண்ணிகள் தாக்கம் வந்து இல்லாம பாத்துக்கிறது. அதே மாதிரி பண்ணை உபகரணங்கள்ல வந்து கிருமி நாசினி கொண்டு நல்ல சுத்தம் செஞ்சு வெயில வந்து காய வைக்கிறது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாடை வந்து வேற மற்ற இடத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாத்தக்கூடாது. தனிமைப்படுத்தினா தனிமை மட்டும்தான் படித்து வச்சிருக்கணும். அது சரியாகிற வரையும் சிகிச்சை முறைகள் மேற்கொண்டு சரியாகிற வரையும் அது அந்த இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி சந்தை வந்து புதுசா நம்ம மாடு வாங்கினாலும் உடனே பண்ணை உள்ள சேர்க்க கூடாது. புதுசா மாடு வாங்கினா அதை வந்து தனியான இடத்துல வச்சு 10 நாள், குறைஞ்சது 40 நாள் சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு 10-15 நாள் நம்ம வந்து வச்சிருந்தாவே தெரியும், புதுசா வாங்கின மாடை வந்து உடனடியா நம்ம பண்ணையில சேர்க்க கூடாது. அதையும் வந்து 10 நாள் தனிமைப்படுத்தி வச்சு எந்த ஒரு நோய் அறிகுறிகளும் இல்லைன்னு பின்னாடிதான் நம்ம வந்து பண்ணையில சேர்க்கணும் சார். இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில ஒரு மாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்.
2: என்ன மருதாணிக்கா, முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல.
3: ஆமா முத்தழகு, கேட்டம் புள்ள, அதுக்குத்தான் நான் என் தொழுவத்துல கால்நடைகளை பார்த்து பார்த்து பராமரிக்கிறேன். ஒரு ஈ எறும்பு கூட அண்டை விடாம சுத்தமா வச்சிருக்கேன்.
2: அக்கா, நீங்க அப்படி சுத்தமா பராமரிக்கிறதுனாலதான் நோய் இல்லாம கால்நடைகளை உங்களால பாத்துக்க முடியுது. இருந்தாலும் இவங்க சொன்னதையும் நீங்க கடைபிடிச்சிருங்க, தடுப்பூசி போட்டு இந்த நோயும் வராம பாதுகாத்துக்கோங்க.
3: கண்டிப்பா புள்ள.
2: அக்கா, அடுத்ததாவும் ஒரு விவரம் இருக்கு, அது மாமாவுக்கு தேவையான விவரம்.
3: என்ன புள்ள சொல்ற, மாமாவுக்கான விவரமா? என்ன அது?
2: ஆமாக்கா, பனைமரம் சாகுபடி பண்ண போறதா சொன்னீங்கல்ல, அது சம்பந்தமான விஷயம்தான் இப்ப சொல்ல போறாங்க, அதையும் கேளுங்க.
3: கண்டிப்பா கேட்டுக்கிறேன், யாரு என்ன விவரம்?
2: பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேளுங்க.
4: மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தோப்பா வளர்க்கணும்னா அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், உர மேலாண்மை, கள மேலாண்மை, அப்புறம் பாத்தீங்கன்னா அறுவடை, இப்படி பல்வேறு வகையில நாம வந்து அந்த மரங்களையோ செடிகளையோ கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா மனிதர்களோட கவனிப்பு குறைவாக தேவைப்படுற ஒரு மரம் அப்படின்னாக்க அது வந்து பனை மரம் தான். ஆனாலும் கூட அதனோட எல்லா பாகங்களும் மனிதர்களோட வாழ்க்கையில பின்னி பிணைந்து பயனுள்ளதா இருக்குது

0: பனை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாருக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் தெரியும். ஆனா பனை மரத்துல வகைகள் எதுவும் இருக்குதா சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: பொதுவாக பனைமரம்னாலே வந்து மிகவும் உயரமாக காணப்படக்கூடியதாக இருக்கும். 25 to 30 feet உயரம் வளரக்கூடிய மரங்களும் இயற்கையில வந்து பறந்து விரிந்து இருக்குது. அதே போல 10 to 12 feet வளரக்கூடிய மரங்களும் வளர்ந்து நிக்குது. ஆக உயரத்தை சார்ந்து பனைமரத்தை வந்து நம்ம வகைப்படுத்தலாம்.
0: மரங்களில் ஆண் பெண் என்பதை பிரித்தறிவது கடினம். அந்த வகையில பனை மரங்கள்ல ஆண் பனை பெண் பனை அப்படி எதுவும் இருக்குதுங்க சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: பனைமரத்தை பொறுத்தவரை இது வந்து டயோசியஸ் நேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஆண் மரம் தனியாக இருக்கும், பெண் மரம் வந்து தனியாக இருக்கும். ஆக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த பனைமரத்தை பற்றி பேசும்போது. பெண் மரத்தில் மட்டும்தான் பதநீர் வருமா, ஆண் மரத்தில் பதநீர் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு, பெண் மரத்தில் நமக்கு காய்கள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், அதே போல பதநீரும் கிடைக்கும். ஆண் மரத்துல காய்கள் பழங்கள் கிடைக்காது, ஆனா பதநீர் கிடைக்கும். இதுதான் மிக முக்கியமான வேறுபாடு. ஆண் பூக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூங்கொத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல நிறைய கிளைகள் இருக்கும். கிளைகளை தான் நம்ம விரல்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த விரல்கள்ல நிறைய பூக்கள் வந்து கொதிஞ்சு காணப்படும். இதே இது பெண் பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து காம்பற்றதாக காணப்படும். பார்த்துக்கோங்க, இதுல வந்து ஒரு பூங்கொத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12 to 17 இல்லைன்னா 18 பூக்கள் வந்து நமக்கு வந்து காணப்படும். இதுதான் பனை மரத்தை வந்து நீங்க பார்க்கும்போது உடனடியாக நம்ம வேறுபடுத்தி காணக்கூடிய காட்சிகளாக நமக்கு தெரியும்.
0: பனை மரம் பொதுவாக எந்த மாதிரியான மண் வகைகளில் வளரக்கூடியது சார்?
1: பனை மரம் வந்து அனைத்து வகையான மண்ணில வந்து நன்கு வளரும். எனினும் ஆழமான மணற்பாங்கான பகுதிகளில் விரும்பி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பனைமரத்திற்கு வந்து குறைந்தபட்ச மழையே வந்து போதுமானது. அதே போல வேறு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பனைமரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 75 meters உயரம் வரைக்கும் வந்து வரும். அதுக்கு மேல வந்து அதனுடைய பிரசன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்.
0: மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து வளரும் தன்மை குறைவு.
1: குறைவு
0: பனை மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்களில் இருந்து சிறந்த விதைகளை எப்படி தேர்வு செய்யறது சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: விதைகளை சேகரிப்பதற்கு வந்து தேர்வு செய்யப்படும் தாய்மரமானது அதிக பதநீர் மற்றும் பழ மகசூல் தருவதாக இருக்கணும். விரைந்து தொடர்ச்சியாக காய்க்கும் தன்மை உள்ளதாகவும் இருக்கணும். இது வந்து ரெண்டு முக்கியமான விஷயம். மூணாவது வந்து என்ன அப்படின்னா, நோய் மற்றும் பூச்சியினுடைய தாக்கம் வந்து இருக்கக்கூடாது. பனைமரத்துல வந்து நோய் தாக்குமா பூச்சி தாக்குமா? ஆமா தாக்கும், ஆனா மிக குறைந்த அளவுல இருக்கும். ஆனா ஒரு தாய் மரத்துல நோயினுடைய தாக்கம் இல்ல, பூச்சியினுடைய தாக்கம் இல்ல அப்படின்னா அந்த மரமானது வந்து மிக சிறந்த ஒரு மரமாக வந்து கருதப்படுது. ஆக பழக்காம்பினுடைய முனையில வந்து மஞ்சள் இளஞ்சாயம் தோன்றிய நன்கு முதிர்ச்சி உள்ள பழங்களை வந்து தாய் மரத்துல இருந்து விதைகளுக்கு சேகரிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த பழம் வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்த பழங்களை வந்து நம்ம சேகரிக்கணும். ஒன்று சேகரித்த பிறகு வந்து விதைகளை வந்து நிழற்பாங்கான இடத்துல வந்து 3 weeks சேமிக்கணும். அதே போல வந்து சுருங்கிய எடையில்லாத துளையிடப்பட்ட விதைகளை வந்து நம்ம நிராகரிக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன ஆகும், முளைப்பு திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகும். ஏற்கனவே பனைமரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதைகளை நீங்கள் போடும்போது அது முளைக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்துக்கணும். முளைப்பு திறன் அப்படிங்கிறது வந்து சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 35% குறைவாக இருக்கும். ரேஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது 35% to 65% வரைக்கும் தான். இந்த மாதிரியான விதை கண்டுகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு தேர்வு செய்யப்பட்ட விதைகளை வந்து நாற்றங்காலில் வந்து நம்ம விதைக்கணும். பனை விதையை வந்து நேரடியாக விதைப்பது வந்து வழக்கமான ஒரு நடைமுறை. ஆனால் இப்போ ஒரு வேளை ஒரு விவசாயி வராரு, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஏரியா இல்லை, பாரம்பரியமான பனை வளர்ப்பதற்கென்று உள்ள ஒரு இடம் அல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி நாற்றுகளை வளர்த்து அந்த இடத்துல நம்ம அறிமுகம் செய்யும் போது அதனுடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க ஒரு கன்றாக இதை உற்பத்தி செய்து தோட்டத்துல நீங்க நட்டினீங்க அப்படின்னா அதனுடைய அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்றோம்ல, இறப்பின் விகிதம், அது வந்து மிக குறைவாக இருக்கும். கன்றுகளை நீங்க உற்பத்தி செய்து அதை வந்து நம்மளுடைய வயக்காட்டுல நம்ம நட்டினோம் அப்படின்னா உங்களுடைய சரியான ஒரு பராமரிப்பு இருக்கும் பட்சத்துல 100% நீங்க அதை உற்பத்தி கொண்டு வர முடியும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு சாராம்சம், சிறப்பம்சம். ஸோ நிலத்துல வந்து நேரடியாக விதைக்க மணல் அல்லது மண் மற்றும் மணல் கலந்த கலவின பகுதியாக கொண்ட குழிகளில் 3 to 4 முழு பழங்களை விதைக்க வேண்டும். இது ஒரு தொழில்நுட்பம். அதன் பின்பு காய்ந்த இலைகளை கொண்டு குழியினை மூட வேண்டும். விதைகளை மழைக்காலங்களில் விதைத்தல் நல்லது. 3 weeks விதைகள் முளைக்க தொடங்கும். இதுதான் அதனுடைய விஷயம்.
0: இளம் கன்றுகளை நம்ம வந்து வளர வைக்கிறதுக்கு நாற்றங்கால் தயாரிக்கிறது எப்படி சார்? ஏன்னா இப்ப மற்ற கன்றுகளை அப்படின்னாக்க விதைய போட்டு வளர்த்திடலாம், ஆனா பனை மரம் அப்படி கிடையாது. பணம் பழத்தை வந்து நம்ம பாக்கெட்ல போட்டோம்.

0: அப்படின்னாக்கா பனங்கிழங்கு வந்து நீளமாக இருக்கும். அப்படிங்கல நமக்கு வந்து சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பைகளை வளர்க்க முடியும். இதுக்குன்னு எப்படி கன்றுகளை வந்து நர்சரியா உண்டாக்குறீங்க, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: இப்ப நாற்றுகள் நம்ம வந்து உற்பத்தி செய்ய 1 மீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட மணல் கொண்டு உயர்பாத்திகளை அமைத்து விதைகளை வந்து நம்ம விதைக்கணும். இன்னொன்று ஒரு வழிமுறை இருக்கு, அதை வந்து மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கலால் கட்டப்பட்ட 2 மீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட நாற்றங்கால் தொட்டிகளில் விதைகளை விதைக்கலாம். இது ஒரு வழிமுறை. முதல்ல வந்து நான் மணல் மேடு கொண்டு மேட்டுப்பாத்தி அமைச்சு அதில் வந்து விதைகளை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு 3 அடுக்காக கூட வந்து நீங்கள் வரிசையாக ஒன்றன் மேல் ஒன்றாக வச்சு நீங்கள் நடவு செய்யலாம். இந்த மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இதில் வந்து நீங்கள் நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஏன் அப்படின்னா வேர்கள் வந்து சீராக கீழே போய் வரும், அதுதான் இதனுடைய ஒரு சிறப்பம்சம். விதைகளை வந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளியில விதைக்கணும். 5 சென்டிமீட்டர் உயரம் அந்த விதைகளுக்கு மேல மணலினால் மூட வேண்டும். 90 நாட்கள் கழித்து 1 அல்லது 2 இலைகள் துளிர்த்த நாற்றுகளை நாற்றங்காலிலிருந்து பிடுங்கி நெகிழிப்பைகளில் மாற்ற வேண்டும். பாலிபேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு நெகிழிப்பைகளை வந்து மாற்ற வேண்டும். அதுல வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 50 சென்டிமீட்டருக்கு 12.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஸ்பெசிபிகேஷன்ல அந்த நெகிழிப்பைகள்ல 1 இலை விட்ட நாற்றுகளை வந்து நம்ம விதைச்சு அதை மேற்கொண்டு 1-6 மாதத்திற்கு பராமரிக்கும் போது ஒரு தரமான நாற்றுகளாக வளர்ந்து வயலுக்கு வந்து தயாராகி நிற்கும். இதுதான் வந்து நாற்றுகள் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறை பனை மரத்தை பொறுத்தவரை.
2: என்ன மருதானேக்கா, பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: முத்தழகு, பனை சாகுபடியில இருக்கிற தொழில்நுட்பங்களை பத்தி எவ்வளவு அருமையால புரிய வச்சுட்டாரு. இது தெரியாம உங்க மாமா இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சுகிட்டு இருக்காரு.
2: அக்கா, அதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, மாமா வந்ததும் இங்கனை கேட்ட தகவல்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லிவிடுங்க.
3: கண்டிப்பா பிள்ளை, இப்ப கேட்ட 2 தகவலையுமே அவர்கிட்ட சொல்லிவிடுறேன்.
2: சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அம்மா வேற தேடுவாங்க.
3: முத்தழகு, பலகாரங்களை கொண்டு வந்து என் வயிறை நிறைய வச்சது மட்டும் இல்லாம இந்த தகவலை கேட்க வச்சு என் செவியையும் நிறைய வச்சுட்ட.
2: அக்கா, என்ன அடுக்குமொழி வசனம் எல்லாம் பேசுறீங்க?
3: அட, நீ வேற பிள்ளை.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் 100 ஆண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2 தேதி தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31 தேதி வரை நடைபெற உள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்னணு கழிவுப் பொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பணிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் பொருளாதார ரீதியான சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் உரகணம் தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழக அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரி பாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழை நீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1,500 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திருமதி சுகந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அறிவித்துள்ளார். இதேபோன்று தாராபுரம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திரு லட்சுமணன் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில், இதற்கான நடைமுறையை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது.

0: தொடர்பாக போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த உதவி மையங்கள் வாயிலாக டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான செயல் விளக்க காணொலிகளை தமிழ் மற்றும் ஆங்கில பதாகைகள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழிமுறைகளை போக்குவரத்து துறையின் யூடியூப் பக்கத்தில் காணலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜோத்பூர் சென்னை கடற்கரை இடையே அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். திரைகானம் துவக்கமாக ஒலிக்கிறது.

நேரம் 8:15 25 சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒலிக்க இருக்கிறது டைம் படப்பாடல், உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில்.

0: நேரம் 8:31, 35 நொடி.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
0: சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹரிஹரன் ஹரிணி குரல்களில் நியூ பட பாடலை ரசிக்கலாம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவு

0: ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 8:46, 45 நொடி. சென்னை வானொலி வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரைக்கானத்தில் இனி திருப்பாச்சி படப்பாடல், மாணிக்க விநாயகம் சுமங்கலி குரல்களில்.

0: ஜேசி கிஃப்ட் குரலில் இசையில் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படப்பாடலை ரசித்தோம். நிறைவு பெற்றது திரை கானம். தொடர்வது ஆங்கில.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார் வித் தி நியூஸ் அட் 9. The headlines.

0: நேயர்கள் இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் திரைப்பாடல்கள் 10 மணிக்கு காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடர்வது அறிவியல் நேரம்.
2: மூளை ஒரு விஞ்ஞான பார்வை. நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
3: டாக்டர், மூளைனா நம்மளுக்கு வந்து தெரியுது, பார்க்க முடியுது, நம்மளால் மனித தலையை தொடர்ந்து கூட பார்க்க முடியுது. மனசுனா என்ன? இது மூளையில் எங்கே இருக்கு?
4: மனசுங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைப்போதிட்டிக்கல் ஒரு இது தான். மனசுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதுதான் உண்மை. மனசுங்கிறது வந்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளே போய் அது ஒரு எமோஷ்னலாக ஃபார்ம் ஆகிறது தான் மனசுங்கிறது. ஸோ மனசுங்கிறதுக்கு இதுதான் பர்டிகுலர், இப்போ சொன்ன மாதிரி ஃப்ரான்டல் லோப்லையோ பரேட்டல் லோப்லையோ டெம்பரல் லோப்லையோ இருக்கிற மாதிரி இந்த இதுவும் கிடையாது. ஒரு சில சமயம் இந்த அமிக்லாங்கிறது டெம்பரல் லோப்ல ஒரு போர்ஷன் வந்து

0: எமோஷனலோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் நாங்கள் மனசுங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ மனசுங்கிறது மோர் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆர் ஒரு ஹைப்போதிட்டிக்கல் யூனிட் மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எமோஷன்ஸ், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தனியாக கிடையாது.
1: டாக்டர், மிருகங்களுக்கும் மூளை இருக்குது, மனிதர்களும் மிருகங்கள் தான். அப்போது மிருகங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது, அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நிறையா மிருகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் எல்லாத்துலேயுமே ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு நாய்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாய்க்கு வந்து அதோடய ஓனர் யாருங்கிறது தெரியுது. இப்போல்லாம் நம்ம இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவே நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம். அந்த ஓனர் வந்து இறந்து போகும்போது அந்த நாயும் கூடவே சோகமாக இருக்கும். சில சமயம் நாய்கள் வந்து சில சமயம் சாப்பிடாமல் கூட இருந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல பார்த்தா ரொம்ப அட்டாச்சாக இருந்தாங்கன்னா அந்த ஓனர் இறந்து போன கொஞ்ச நாள்லேயே அந்த நாய்களும் இறந்து போயிருக்குங்கிறது பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த மைண்டு ஆக்ஷன் இல்லாமல் அது வந்து இருக்காது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது, பூனைக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பூச்சிங்களில் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ மைண்டுங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் தான் இது. பட் நான் முன்னாடி சொன்னோம், அதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மிருகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இருக்குது. இப்போ நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசமாக இருக்கிறது, அந்த மூளை, அந்த மைண்ட், அந்த ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சில பறவைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இறைய தேடி போக வேண்டியது அந்த மாதிரி ஒரு இது நிறைய இருக்குது. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சிங்க, சாப்பாடு வச்சிங்கன்னா அது அந்த கரெக்டாக அந்த மைண்ட் என்ன பண்ணும், இந்த இடத்துல போனால் அதுக்கு இறைய இருக்குன்னு தெரிஞ்சு அங்கே வரும். ஸோ எந்த மிருகத்துக்கும் மைண்ட் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, மைண்ட் இருக்குது. பட் அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு காக்காட்டே இதுக்கிட்டே வந்து நாய்கிட்ட இருக்க மாதிரி அந்த விசுவாசமோ அந்த அது ஓனர் போனால் அதுக்குன்னு அந்த இதுவும் எதிர்பார்க்க முடியாது. அந்த இருக்கா அன்னைக்கு வந்து சாப்பிடும், அங்கே வந்து பார்க்கும், கையில் வந்து நிற்கும், அதனால் இல்லைன்னா தேடுமே தவிர அது அடுத்த வேலையை பார்த்துருப்போம். ஆனால் நாய்கள்லாம் அப்படி இல்லை, அது இன்னும் கொஞ்சம் இதமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த மைண்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மனிதர்களும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு ரொம்ப மைண்ட் நல்லா டெவலப்டு. ஸோ நமக்கு ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட உற்றார் உறவினர்களோட இழப்பு வந்து நம்மளை ரொம்பவே மனதளவில் பாதிக்குது.
1: டாக்டர், நம்ம யோசிக்கிறோம்ல, மூளையில் எங்கேருந்து உருவாகுது இந்த யோசிக்கிறதுலாம்?
0: இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ். ஆக்சுவலி யோசிக்கிறதுங்கிறது வந்து இப்போ வந்து எப்படின்னா அதுக்கு தனியாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கவே யாராலையும் முடியல. இப்போ அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயில் வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ மூலயமா என்னென்னா ஒரு பர்டிகுலர் செயல் செய்யும்போது எந்த இடத்துல ஹார்மோனில் அந்த கெமிக்கலோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத வச்சு பார்க்குறோம். அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த டெம்பரல் லோபுங்கிறதுல வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு சென்டராக வந்து காமிக்கப்படுகிறது. இந்த டெம்பரல் லோபில் ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் வந்து இந்த யோசிக்கிறது, மெமரி, இதெல்லாம் வந்து அங்கேருந்து உருவாகிறதாக கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ மூலமா கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அதுலேயும் இன்னும் நிறைய ரிசர்ச் தேவைப்படுது. ஏன்னா மூளைங்கிறது வந்து இன்னும் ஃபுல்லாக கண்டறியாத ஒன்று தான் நான் சொல்லுவேன். அதோட ஒவ்வொரு செல்லுகளோட ஃபங்க்ஷனும் வந்து தெளிவாக சொல்ல முடியாது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெமரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்போ கேம்பஸ் அண்ட் இந்த டெம்பரல் லோப் அதில் இருக்கிறதுலேருந்து தான் வெளில வருது. ஸோ யோசனையும் அதே மாதிரி தான், அங்கேருந்து தான் யோசிக்கிறது வருது. யோசனைங்கிறது வந்து தனியாக வரது கிடையாது. நீங்கள் திடீர்னு ஒரு தடவை யோசிச்சு அப்படி கண்டுபிடிச்சேன்னா சொல்ல முடியாது. யோசனைங்கிறது என்னன்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க மேலேருந்து கீழே உழுகிறத பார்க்குறீங்க. ஸோ அது ஏன் உழுகுதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வெயிட் போட்டால் இந்த மாதிரி வருதுங்கிற, நீ கிராவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கிராவிட்டி வந்து படிக்கிறது மூலிமா தெரிஞ்சது, இந்த உழுகிறத கண் பார்வை மூலிமா பார்க்குறது, கீழே உழுந்தால் சவுண்ட் வர்றது வந்து காது மூலிமா வர்றது கேட்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்டிவாக வச்சு தான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஸோ யோசனைங்கிறது தன்னால் உருவாகிறது கிடையாது, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து கனெக்ட் பண்ணி கேதர் பண்ணுறது தான் அந்த யோசனைங்கிறது.
1: சார், நம்ம யோசிக்கும் போது மூளையில் என்ன நடக்குது?
0: நம்ம யோசிக்கும் போது இப்போ இந்த ஃபங்க்ஷன் எம்ஆர்ஐ வச்சு தான் பார்க்கும்போது யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சில கெமிக்கல்ஸ் வந்து அங்கங்கே ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி பிரெயினில் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து எதர் கெமிக்கல் ரிலேட்டட் ஆர் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் எம்ஆர்ஐ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸஸ்லாம் பார்க்கும்போது யோசிக்கும் போது எந்தெந்த பகுதியில் ஸ்டிமுலேட் ஆகுது, அது வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி ஏரியாஸ்ன்னு இருக்கும். நம்ம பார்க்குற பார்வையோட இது வந்து நேராக போய் விழுகிறது ஆக்சிபிட்டல் லோப், அதுக்கு அசோசியேஷன் ஏரியாஸ்ன்னு இருக்கும், அந்த இடத்துல போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் இவர் நமக்கு தெரிந்தவர், இவர் நம்மளோட நண்பர், இவர் நம்ம கூட படிக்கிறவர் அப்படிங்கிறது வந்து அந்த எண்ணங்களில் உருவாகும். அதே மாதிரி ஒரு சாப்பாட்டோட ஸ்மெல் எடுத்துக்கிறோம், இது வந்து நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட சாதம், இது ஒரு ஸ்வீட்டோட ஸ்மெல் அப்படின்னு உருவாகிறதா இருக்கும், இல்லை டேஸ்ட்னால உருவாதாக இருக்கும். இது எல்லாமே வந்து மெமரிஸாக ஸ்டோர் ஆகிட்டு அது வந்து தேவையான நேரத்தில் வந்து நமக்கு ரீஜென்ரேட் ஆகி ஹெல்ப் ஆகுது. ஸோ இது எப்படி ஆகுதுன்னா எல்லாமே கெமிக்கல் மீன்ஸில் தான் ஆகுது. ஸோ அந்தந்த கெமிக்கல் மீன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்குது. செரட்டோனின், டோப்பமின், அட்ரினலின், நார் அட்ரினலின், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஏற்றாப்புல ஒவ்வொரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகி அது வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது எமோஷன் ஆகவோ ஞாபகமாகவோ அல்லது வந்து ஒரு செயல்திறனாகவோ வெளிப்படுது.
1: டாக்டர், மிருகங்களும் மனிதர்கள் மாதிரி யோசிக்குமா உட்காந்துட்டு?
0: கண்டிப்பாக யோசிக்குது, ஏன்னா யோசிக்காமல் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இப்போ குரங்கை பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு வாழைப்பழத்தை பார்த்தோன்னா அது முதல்ல அந்த இடத்த சுற்றி யாராவது இருக்காங்களான்னு முதல்ல பார்க்குது. யாரும் இல்லை, இல்லை அது சின்ன குழந்தை கையில் இருக்குது, ஈஸியாக பிடுங்கலாம் அப்படின்னு நினச்சி டகடகன்னு வந்து

0: இருப்பது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு குச்சியை காமிச்சிங்கன்னா அந்த அதுக்கிட்ட வரமாட்டேங்குது. இது எப்படி வருது? அது யோசிக்குது, ஏற்கனவே அதுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த இது பழங்கிறது அது தெரிஞ்சுக்குது, இது நமக்கு பிடிக்கும், இந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்குங்கிறது தெரியுது. ஆனால் அது பக்கத்தில் யார் இருக்கா? சின்ன குழந்தையாக இருந்தால் அதை ஏமாற்றி ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே இது ஒரு பெரிய ஆள் ஒரு குச்சி வச்சுருக்காரு அப்படின்னா அது நம்ம எடுக்கிறது கஷ்டம் தெரிஞ்சு அது ஒதுங்கிக்குது. அதே மாதிரி தான் நாய் ரோட்டில் தனியாக போகும்போது குறைக்குது, அதை பார்த்து நம்ம வந்து ஷூனுக்கு எதை எடுத்து கல் எடுத்து காமிச்சாலும் ஒரு குச்சி எடுத்து காமிச்சாலும் அது ஓடி போயிடுது. இதெல்லாம் யோசிக்காமல் அது பண்ண முடியாது. ஸோ அதனால் யோசனைங்கிறது எல்லா மிருகங்களுக்கும் உண்டு, பட் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஒரு சின்ன மிருகத்தை வந்து கையில் ஒன்றுமே இல்லாமல் கூட உஷு உஷுன்னு சொல்லி ஏமாற்றலாம், ஆனால் ஒரு மனிதன் அந்த மாதிரி நம்மளால் ஏமாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி யோசனைங்கிறது வந்து எல்லா மிருகங்களுக்கும் இருக்குது, அவங்களோட அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த யோசனைகள் இருக்குது.
1: டாக்டர், மெமரிஸ்னால் என்ன? இந்த மூளையில் எங்கே பதிவாகுது?
0: முன்னாடி சொன்ன மாதிரி மெமரிஸுங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் மெமரிஸ். ஸோ இந்த மெமரியை வந்து மூணு தான் பிரிப்போம், இமீடியட் மெமரி, ரீசன்ட் மெமரி அண்டு பாஸ்ட் மெமரி. இமீடியட் மெமரிங்கிறது நம்ம உள்ளே வரும்போது செப்பல் எங்கே போட்டோம், கை அந்த திங்ஸை எங்கே வச்சோம், திருப்பி போகும்போது அதை எடுத்துகிட்டு போகணும், அது தெரிஞ்ச இடம் தெரியாத இடம் இருந்தால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல வச்சது. ஸோ அது வந்து ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் டு ஹவர்ஸ் மட்டும் தான் அது ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்காது. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பஸ்ஸில் போன நம்பர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அது வந்து இமீடியட் மெமரி. ரீசன்ட் மெமரிங்கிறது என்னென்னா ஒரு ஒன் வீக்குள்ளே நடந்த விஷயங்கள், நேற்று என்ன சாப்பிட்டீங்க, நேற்று காலையில் என்ன ட்ரெஸ் போட்டீங்க, முந்தா நேற்று எங்கே வெளியே போனீங்க, அதெல்லாம் வந்து ரீசன்ட் மெமரி. ஸோ ரீசன்ட் மெமரியும் அதுக்கு அடுத்தது வந்து பாஸ்ட் மெமரி. பாஸ்ட் மெமரிங்கிறது குரானிக் மெமரின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பிறந்தது, வளர்ந்தது, சின்ன வயசில் எங்கே இருந்தீங்க, உங்கள் கூட வேறு யார் இருந்தால், நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, எந்த ஸ்கூல் போனீங்க, ஸ்கூலில் யார் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா, இதெல்லாம் வந்து குரானிக் மெமரி. ஸோ இந்த இமீடியட் மெமரி இதெல்லாம் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிட வாய்ப்பு இருக்குது இமீடியட் அண்ட் ரீசன்ட் மெமரியில். பட் குரானிக் மெமரிலாம் உள்ளே போய் அந்த கார்டெக்ஸில் நல்லா பதிவாயிடும். ஸோ அது வந்து மறையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், சில சமயம் லைஃப் லாங் அது மறையவே மறையாது. இப்போ ரீசன்ட் மெமரிங்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு ரீசன்ட் மெமரியில் இதுன்னா முக்கால்வாசி மறதி சம்மந்தமான நோய்களில் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது வந்து ரீசன்ட் மெமரி தான். முன்னாடி நடந்தது என்னங்கிறத அவங்க மறந்துடுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் இந்த ரீசன்ட் மெமரியை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. மெமரி எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்கிற இடம், அதுவும் இந்த டெம்பரல் லோபில் இருக்கிறது. ஸோ டெம்பரல் லோபுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான் ஹிப்போ கேம்பஸ்ங்கிறது. அதுதான் மெமரியோட மெயின் சென்டராக இப்போ வந்து அறிவியலில் சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் எல்லா மெமரியும் ஸ்டோர் ஆகுது. இந்த குரானிக் மெமரிங்கிறது மட்டும் மூளை மேல்பரப்பு ஃபுல்லாக பதிவாகி உள்ளே போகிறதுனால அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது. இந்த ஹிப்போ கேம்பல் டெம்பரல் லோபில் ஸ்டோர் ஆகுது. ரீசன்ட் மெமரி இமீடியட் மெமரி வந்து ஒரு தேவைப்பட்டால் அந்த ரீசன்ட் மெமரி வந்து அப்படியே குரானிக் மெமரியாக மாறும், இல்லை மறந்து போயிடும். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி நினைவு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மேலே போய் மாறிக்கிறோம், இல்லை இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை நம்ம மறந்துடலாம் அப்படின்னு நினச்சா அது மறந்துடும். ஸோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ரீசன்ட் மெமரி, ஏன்னா அது பல நோய்களோட ஆரம்ப ஸ்டேஜ். குரானிக் மெமரி அது போயிடுச்சு, பாஸ்ட் மெமரி ரொம்ப போயிடுச்சுன்னா அதுவும் சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸை குறிக்குது.
1: டாக்டர், மெமரி எப்படி நம்மளோட மென்டல் ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணுது? சப்போஸ் நம்ம ஏதாவது சோகமான நினைவுகள் நினைச்சா பாடி உடனே லோவாக ஃபீல் பண்ணுது, ஹாப்பியான மெமரி நினைக்கும் போது பாடி கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுதுல, எப்படி அது?
0: ஸோ இது வந்து மெயின்லி கெமிக்கல்ஸ் ரிலேட்டட் தான், ஹாப்பி ஹார்மோன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. யூஸ்வலாக அந்த செரட்டோனின், டோப்போமைன் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸோட ரிலீஸ் தான் வந்து இதாக இருக்குது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா எனி பிளசன்ட் மெமரிஸ் வந்து நல்ல ஒரு செரட்டோனிக் சர்ஜை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ணுது. ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவிட்டி, ஒரு நண்பர்களை சந்தித்தல், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விதமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி அது வந்து மூளையை வந்து ஒரு குதூகலமாக வச்சுக்கிறது. அதாவது பேட் மெமரிஸுங்கிறது ஏதாவது ஒரு நடந்த சோகம், ஒரு ஆக்சிடெண்ட்டோ, ஒரு நடந்த சோகத்தையோ, இல்லை ஏதாவது நம்ம இழந்ததையோ நினைக்கும் போது அதுக்குள்ளான கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு டவுன் கிரேட் இது பண்ணுது. யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா மெமரி எமோஷன்ஸும் க்ளோஸ்லி லிங்க்டு தான் சொல்கிறாங்க. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹிப்போ கேம்பஸ், டெம்பரல் லோப், அமிக்லா இதெல்லாம் வந்து சேர்ந்து இந்த மெமரியை வந்து ஒரு எமோஷ்னல் பிக்சர் கொடுக்குது. ஒரு மெமரியை கொண்டு வந்து அந்த மெமரியில் வந்து இருக்கிற குட் எடுத்து நல்லதாவோ இல்லை கெட்டதாவோ காமிக்கிறது வந்து இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் சேர்ந்து பண்ணுறது.
1: டாக்டர், இந்த கான்ஷியஸ்னஸ், சப்கான்ஷியஸ்னஸ் சைக்காலஜி துறையில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க, மூளையில் இது எங்கே இருக்குன்னு சொல்லலாம்?
0: கான்ஷியஸ்னஸ்ங்கிறது இஸ் அ நியூரலாஜிக்கல் டெர்மினாலஜி. கான்ஷியஸ்னஸ், அலர்ட் அண்ட் அவேக், அதாவது ஒருத்தர் வந்து எல்லா சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கு அலர்ட்டாக இருக்காருங்கிறது தான் கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம். இது வந்து கார்டெக்ஸும் அந்த பிரெயின் ஸ்டம்மோட ஃபங்க்ஷன், அதாவது மூளையோட மேல் பரப்புலையும் நான் கீழே சொன்ன அந்த பிரெயின் ஸ்டம்லையும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அது ரெண்டும் ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆள் வந்து கான்ஷியஸாக இருக்க முடியும். சப்கான்ஷியஸுங்கிறது வந்து மெடிக்கலி டிஃபைன்டு டெர்மினாலஜி கிடையாது, இட் இஸ் மோர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் சொல்லலாம், ஒரு ஹைப்போதெட்டிக்கலும் சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மயக்க நிலைக்கு போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் சப்கான்ஷியஸ்னஸ், தூக்கத்துக்கு போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் சப்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு மெடிக்கலி பார்த்தீங்கன்னா நியூரோ

0: சைக்காலஜிக்கலி மெடிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடையாது. இது வந்து நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜியாக நாங்கள் பார்க்கறது இல்லை.
1: டாக்டர், மிருகங்களுக்கு மனிதர்களை விட பெரிய மூளை இருந்தும் ஏன் மனிதர்களை விட அட்வான்ஸ் ஆகலை?
0: ஓகே, பெரிய மூளை இருக்குது சின்ன மூளை இருக்குங்கிறது கணக்கு கிடையாது. என்ன மூளையில் எந்த பகுதி வந்து நிறையா இருக்குங்கிறது தான். இப்போ நான் சொன்ன மாதிரி மூளையோட முக்கியமான ஃபங்க்ஷனிங் எல்லாம், அது மனிதர்களோட முக்கியமான ஃபங்க்ஷனிங் எல்லாம் பார்க்குறது வந்து ஃப்ரான்டல் லோப், அதாவது முன்மூளை. ஸோ ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்டல் லோபுங்கிறது நல்லா டெவலப் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் கோட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், மெடிசனில் ஞாபகம் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, ஒரு கிளரிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ரிட்டர்ன் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு எக்ஸாம்ஸ் ஒரு ஒரு கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரான்டல் லோப் தான் வந்து மெயினாக இருக்குது. ஸோ எந்தெந்த ஆர்கனிசம்ஸ்க்குலாம் இந்த ஃப்ரான்டல் லோப் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அது வந்து நல்லா ஒரு ஒரு உயர்ந்த சுப்ரீம் ஆர்கனிசம் மாதிரி இருக்கும். இப்போ நாயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் அண்ட் இது தான் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் ரிலேட்டட் அந்த டெம்பரல் லோப் அந்த இது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ எந்த லோப் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அது சைஸ் மட்டும் இல்லை, எந்த போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன். நம்ம இதில் என்னென்னா இந்த நெட்ஒர்க், இந்த நியூரானல் நெட்ஒர்க்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ ஹியூமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு நர்வ்ஸ்க்கும் வந்து அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் நிறையா இருக்கோ அவங்களோட செயல்திறனும் ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால சைஸ் மட்டும் இல்லை, எந்த பார்ட் ஆஃப் பிரெயின் பெருசாக இருக்குது, எவ்வளோ அது வந்து கம்யூனிகேஷன் இன்டர் கம்யூனிகேட் பண்ணுது, எவ்வளோ வந்து கம்யூனிகேஷன் இது இருக்குங்கிறத வச்சு தான் ஒரு மிருகத்தோட அறிவுத்திறன் நம்ம சொல்ல முடியும்.
1: டாக்டர், பூச்சிகளுக்கு மூளை இருக்கா? அதோட மூளை எப்படி வேலை செய்யும்?
0: பூச்சிகளுக்கு மூளைங்கிறது வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் மூளைன்னு நாங்கள் சொல்லுவோம். ப்ரிமிட்டிவ் மூளைன்னா அதை பூச்சிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்கு வந்து ரெண்டு விஷயந்தான் தேவை. முதல்ல உணவு, உணவு எங்கே கிடைக்குது அதை போய் பார்க்கணும். அதுக்கடுத்தது அந்த எதிரிகள்கிட்டருந்து எப்படி தப்பிச்சு போகிறது. அதுக்கடுத்தது இனப்பெருக்கம். இந்த மூணு தான் பேசிக்காக அவங்களுக்கு தேவை. மற்றபடி அவங்களுக்கு திங்க் பண்ணி புதுசாக எதையாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது புதுசாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் அது கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு தேவையான மூலம் இந்த மூணு விஷயத்தை பண்ணுறது மட்டும்தான். உணவு சேகரிக்கணும், எதிரிங்கள்கிட்டருந்து தப்பிக்கணும், இனப்பெருக்கம். ஸோ இதுக்குண்டான மூலை மட்டும்தான் இருக்கும். அதே அது வந்து ஸ்பெஷலைஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ ஒரு தேனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த நல்ல இது கொடுக்கக்கூடிய வாசம் இருக்க மலர் தேடி போய் அதில் இருக்க தேனை பருகிற மாதிரி வரும். ஒரு சின்ன எறும்புகள்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட சுவாசத்தை யூஸ் பண்ணிவிட்டு அது அந்த ஸ்வீட் இருக்க இடத்துல போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும். அந்த பூச்சி இருக்கக்கூடிய மூளையோட அளவு அவ்வளவுதான். உணவை போய் தேடணும், அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி எதிரிங்கள்ட்டு காப்பாற்றணும், இனப்பெருக்கம் செய்யணும், இது மட்டும் தான் இருக்கும். இது அப்படியே மேலே வளர வளரதான் நமக்கு வந்து எவல்யூஷன் ஆன பிரெயின் ஆனுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிரெயின். அதில் திங்கிங் கெப்பாசிட்டி, எப்படி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது, எப்படி புதுசாக கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த கண்டுபிடிப்பை வந்து பயன்படுத்துறது உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹைலி எவல்யூஷன் பிரெயினால் மட்டும்தான் பண்ண முடியும்.
1: டாக்டர், மூளை சாவுனா என்ன?
0: ஓகே, மூளை சாவுங்கிறது இப்போ நான் அந்த பிரெயின் ஸ்டம்ங்கிற ஸ்ட்ரக்சர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து முக்கியமான அந்த ஹார்ட் ரேட், மூச்சு விடுறது, கான்ஷியஸ்னஸ் எல்லாத்தோட இதுவும் இருக்குது. ஸோ எப்போ இந்த பிரெயின் ஸ்டம் டேமேஜ் ஆகுதோ அப்போ வந்து அது மூளைச்சாவுங்கிறது சொல்கிறோம். இந்த மூளைச்சாவுங்கிறது இப்போ ரீசெண்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஆர்கன் டொனேஷன், அந்த இப்போ வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் நடக்கணும்னா மூளைச்சாவு அடைந்த நபர்கிட்ட இருந்து மட்டும்தான் அதை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ மூளைச்சாவுனா மூளை சுத்தமாக வேலை செய்யாது. அதனால வந்து இனிமேல்ட்டு திருப்பி அது வேலை செய்யறதுக்கான சான்சஸும் இல்லை அப்படிங்கிறத மெடிக்கலாக நம்ம பல டெஸ்ட்கள் மூலம் உறுதிப்படுத்தின அப்புறம் நம்ம அந்த இறக்கக்கூடிய நபரோட ஆர்கன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸ், ஹார்ட்டில் இருந்தால் ஐ, கிட்னி, லிவர் இதை எடுத்து ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம தேவையான ரிசிப்பியண்ட்டுக்கு வைப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த பிரெயின் டெத்தோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ பிரெயின் டெத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரெயின் டெத்துங்கிறது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா அவரோட ஞாபக சக்தி சுத்தமாக போயிடுச்சு, அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது, அவரோட மூளைங்கிறது வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. இதெல்லாம் சொல்கிறத விட இது திருப்பி வேலை செய்யவும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் மட்டும்தான் ஒருத்தர் மூளைச்சாவு அடைந்தார்னு சொல்ல முடியும்.
1: மூளைச்சாவு அடைந்த பிறகும் எப்படி உடலில் இருக்க மற்ற உறுப்புகள்லாம் இயங்குது?
0: ஓகே, மூளையில் இருக்க மற்ற உறுப்புகள் இயங்குதுங்கிறது வந்து எப்படின்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. அதாவது என்ன பண்ணுறோம், தோ கமாண்ட் சென்டர் அப்படின்னு வெளிலேருந்து மேலேருந்து மூளையிலேருந்து எல்லாத்துக்கும் வந்தால் கூட எல்லா ஆர்கன்ஸுமே நம்ம மேலேருந்து வரதை மட்டும் எதிர்பார்க்குறது இருக்க முடியாது. இப்போ நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி பிரித்து இருக்க மாதிரி அது பிரெயின்லேருந்து வரக்கூடிய இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணால் கூட தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு சிலதுக்கு பவர்

0: சில இருக்குது. இப்போ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது மூளையிலேருந்து வர கமெண்ட் கம்மியானால் கூட ஒரு சில மணி நேரங்கள் ஒரு சில நாட்கள் கூட அதே தன்னிச்சையாக வந்து பம்ப் பண்ணக்கூடிய இது செயல்திறன் இருக்குது. அதே மாதிரி தான் கிட்னியும் சரி லங்ஸும் சரி எல்லாமே தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஸோ இது வந்து இன்ட்ரென்சிக்கு நியூரான்ஸ்னு சொல்லுவோம், இன்ட்ரென்சிக்காக அது வேலை செய்யக்கூடிய தன்மைகள். ஸோ இப்போ மூளைச்சாவு அடைந்தாலும் சில மணி நேரங்கள்லேருந்து சில நாட்கள் வரைக்கும் கூட இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் தன்னால் வேலை செய்ய முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் நியூரான்ஸ், அதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் சர்க்யூட்ஸ் தான் காரணம்.
1: டாக்டர், நாம இறந்த பிறகு மூளையில் இருக்க மெமரிஸ் தாட்ஸ் என்ன ஆகுது?
0: ஓகே, இது ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலானது தான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் படத்தில் பார்க்குற மாதிரி கடைசியில் இறக்கும் போது கண்ணை மூடுற வரைக்கும் அவங்கள பார்த்துட்டு அப்படியே இறந்து கண்ணை மூடிடுறாங்க, அதுக்கப்புறம் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னென்னா, பிரெயின் நம்ம அந்த இறக்குறதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து ஷட் டவுன் ஆகிடுது. ஃப்ளோ ஷட் டவுன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் கடைசியாக என்ன நினைவு இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. அவங்க கடைசியாக ஏதாவது வருது கண்ணை முன்னாது பார்த்தா தான் இருக்குமே தவிர, அந்த உயிர் இருக்க வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது, உயிர் இருக்கிற வரைக்கும் இது பண்றதுங்கிறது ரொம்ப ரேர். சில ஒரு சில ஹார்ட் கண்டிஷன்ல ஹார்ட் அட்டாக் வந்து சடன் அரெஸ்ட் ஆகிறதுல மட்டும் தான் வரும். பட் யூஸ்வலா என்ன ஆகும்னா, மூளையோட ஃபங்க்ஷனிங் வந்து பல மணி நேரம் முன்னாடியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ பல மணி நேரம் முன்னாடி ஸ்டாப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகி அதுக்கு தேவையான ஆக்சிஜன் போறதும் கம்மியாகி அதனால மூளை வந்து செயலிழந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகும். ஸோ அப்படி டிராப் ஆகும்போது எப்படி மற்ற இதெல்லாம் இதாகிற மாதிரி அதோட சேர்ந்து இருக்க எமோஷன்ஸ் மெமரிஸ் எல்லாமே வந்து அதோட சேர்ந்து இறந்துடும். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு எமோஷனல் இது கிடையாது, பைண்டிங் கிடையாது.
1: டாக்டர், நம்ம மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன உடற்பயிற்சி செய்யலாம், என்ன உணவு எடுக்கலாம்?
0: ஓகே, நம்ம எல்லாம் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்து திருப்பி பண்ணணும். அதாவது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, நல்ல நடைப்பயிற்சியோ இல்லை ஏதாவது ஒரு தேக பயிற்சியோ செய்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சத்துள்ள உணவுகள், அதாவது சீரியல்ஸ், பயிர் வகைகள், காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, பாதாம், இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கிறது, ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறது, ஒரு தேகத்துக்கு ஆரோக்கியமான ஒரு பயிற்சி, அது ரன்னிங்காக இருக்கும், சைக்கிளிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு பிளேயிங் கேம்ஸாக இருக்கலாம், ஒரு ஷட்டில் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிரெயின் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் அந்த காலத்தில் கிராஸ் வேர்ட்ஸு, அந்த இப்போ சொடக்கு போகிறது, செஸ்ஸு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி இது பண்ணும். அதே மாதிரி குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதெல்லாம் வந்து பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஹெல்த். ஓகே, பாசிட்டிவ் ஹெல்த்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம யூஸ் பண்ண நம்மளை நம்ம எந்திரிக்கிற டைமு, காலையில் முழிச்சிருக்கிற நைட் அடிக்வேட் ஸ்லீப்பு, 6 to 7 hours, 7 to 8 hours அடிக்வேட் ஸ்லீப்பு, நல்ல ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிடும்போது பிரெயின் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஹேபிட்ஸ் மாற மாற நைட் ரொம்ப நேரம் கண் முழிக்கிறது, இந்த ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்க இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் சொல்ல அதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, எவ்ரி 30 seconds 40 seconds இல்லை 2 minutes ஒருக்கா மாறுது. ஸோ நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரெயினோட கெப்பாசிட்டி, அதாவது ஒரு ஒரு நேரத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியே வந்து குறைஞ்சி போகுது. முன்னாடி வந்து 2-3 மணி நேரம் படிக்க உட்காந்து மாணவன் அசையாமல் உட்காந்து படித்த காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒரு அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுனால ஒரு 10 to 20 minutes பசங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை பார்க்குறத குறைச்சிக்கணும், ஸ்க்ரீன் டைமை முக்கியமாக குறைச்சிக்கணும். அதே மாதிரி நல்ல ஸ்லீப் தேவை, ஒரு 7 to 8 hours ஆஃப் அடிக்வேட் ஸ்லீப், அதுவும் நைட் டைம் தேவை. நான் நைட் உட்காந்து படம் பார்த்தேன், காலையில் தூங்கினேங்கிறது கணக்கு வராது. நைட் டைம் நல்லா, ஏன்னா நைட்டில் தான் அந்த மெலட்டோனிங்கிற ஹார்மோன் நல்லா வரும். அதுதான் வந்து உடம்பு ஹெல்த்துக்கு, க்ரோத்துக்கு, ஹைட் ஆகிறதுக்கு, க்ரோத் ஆகிறதுக்கு, லேடிஸ்க்கு வந்து இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மெலட்டோனின் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அது நைட்டு தான் முக்கியமாக சுரக்கும். ஸோ அதனால் நல்ல நைட் ஸ்லீப் தேவைப்படுது. அதே மாதிரி சாப்பாட்லேயும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இல்லைனால வேக வச்சது சாப்பிடணும். ரொம்ப பொறிச்சது, எண்ணெயில் வறுத்தெடுத்தது நிறைய சாப்பிட்றது, அப்புறம் அந்த கார்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அப்புறம் மது பழக்கம், இதெல்லாம் வந்து பிரெயினுக்கு டேமேஜிங்கான ஹேபிட்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே நமக்கு வந்து நார்மல் இதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும்.
1: டாக்டர், இந்த எவல்யூஷனரி டைம்லைனில் ஹியூமன் பிரெயின் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. இது ஒரு 1000 வருஷம் கழிச்சு பிரெயின் எப்படி இருக்கும்?
0: 1000 வருஷம் கழித்து பிரெயின் எப்படி இருக்குங்கிறது வந்து நம்மளால் இப்போ வந்து கரெக்டாக யூகிக்க முடியாது. பட் என்னோடய இதுபடி என்னென்னா, இப்போயே பிரெயின் வந்து பிரான்ச்சிங் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரெயின் பிரான்ச்சிங் ஆகிட்டுருக்குன்னா, இப்போ நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து மெடிசனை பற்றி எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மெடிசனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முன்னாடி வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருப்பாங்க. ஒருத்தரே வந்து லைட்டும் மாற்றுவார், ப்ளம்பிங் ஒர்க்கும் பண்ணுவாங்க, லேசர் சிமெண்ட் உடஞ்சிருந்தால் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்

0: மாதிரி வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக எல்லாத்தையும் பற்றி நான் எடுத்தாலே பேப்பர் எடுத்தாலே மெடிக்கல் ரிலேட்டடாக என்ன படிக்கணும், என்ன இருக்குது, என்ன அட்வான்ஸ் வந்திருக்கு நான் படிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் எடுத்தார்னா அவர் அது ரிலேட்டடாக படிப்பார். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் எடுத்தார்னா அவர் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி படிப்பார். ஸோ இது வந்து பிரான்ச் ஆகும் தான் நான் எதிர்பார்க்குறேன். பிரான்ச் ஆகும்னா அதே ஃப்ரான்டல் லோப் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கிறது வந்து நான் யோசிக்கிற தன்மை வேறு மாதிரி இருக்கும், உங்கள் யோசிக்கிற தன்மை வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்ட்ரக்சரலாக இனிமேல்ட்டு பிரெயினாக சேஞ்ச் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். அன்லெஸ் சென்ட்ரல் நமக்கு இன்னும் ஃப்ரான்டல் லோப் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இன்னும் கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரே விஷயங்கள். மற்றபடி டெம்பரல் ஆக்ஸிபிட்டல் லோப்லாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஃப்ரான்டல் லோப் தான் மனிதர்களுக்கு மிக முக்கியமான இதாக தெரியுது. ஸோ ஃப்ரான்டல் லோப் இன்னும் கொஞ்சம் சைஸ் அதாவது இட் வில் காம்ப்ரமைஸ் அந்த அதர் லோப்ஸ், அது தனியாக இன்வெல்ட் வளர வாய்ப்பு இல்லை பெருசாக. இன்னும் ஃப்ரான்டல் லோபோட ஃபங்க்ஷனிங் இதாக இருக்கும். அதை விட எனக்கு இப்போ தெரிஞ்ச என்னென்னா அந்த நான் சொன்ன நியூரோனல் கம்யூனிகேஷன்ஸ் ஒரு நர்வுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் ஜங்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். சினாப்சஸ்ன்னு சொல்லுவோம் அதை பேர். அது இன்னும் கொஞ்சம் நிறையா கம்யூனிகேஷன்ஸ் ஆகும். ஸோ தட் நம்ம திங்க் பண்ணுறது அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
1: டாக்டர், கனவு அதாவது ட்ரீம்ஸ், ட்ரீம்ஸ்னால் என்ன? இது மனித மூளையில் எங்கே உருவாகுது?
0: இதுக்கு தனியாக வந்து மூளையோட எந்த பகுதின்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஹிப்போ கேம்பஸ், நியோ கார்டெக்ஸ் அந்த மாதிரி ஏரியாக்கள், அதாவது மூளையோட மேற்பரப்பு அல்லது ஹிப்போ கேம்பஸ் இதெல்லாம் வந்து ட்ரீம்ஸில் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்லீப் எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்லீப்பே வந்து ரெண்டு மேஜர் பகுதியாக பிரிக்கிறோம். ஆர்இஎம் ஸ்லீப், என்ஆர்இஎம் ஸ்லீப். அந்த என்ஆர்இஎம் ஸ்லீப் இன்னும் மூணு டிவிஷனாக பிரிக்கிறோம். அதில் ஒரு பகுதியில் வரதான் இந்த ட்ரீம்ஸ். இந்த ட்ரீம்ஸுங்கிறது என்னதுன்னா நம்ம முழிச்சிருக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பார்த்து ரசித்த விஷயங்கள், அதோட கலவைகள். நம்ம ஏதாவது ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறோம், இது நம்ம பண்ண முடியலையே, இதுக்கு நம்ம கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும்போது அதோட அந்த ஏக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக அது ஒரு ட்ரீம்ஸாக வருது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நயாகரா ஃபால்ஸை வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க, இங்கே போக முடியலன்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு ட்ரீம்ஸாக வரலாம். நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி ட்ரீம்ஸாக வரலாம். ஸோ ட்ரீம்ஸ் ஆர் ஃபேண்டசிஸ், அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் ஒரு இதோ கிடையாது. நீங்கள் இங்கேருந்து மூணுக்கும் போகலாம், இங்கேருந்து சன்னில் கூட நீங்கள் போயிட்டு வரலாம், அதே மாதிரி என்ன வேணுமோ வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரீம்ஸுங்கிறது ஒரு ஃபேண்டசி தான். ஸோ இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எமோஷன்ஸ் அஸ் வெல் அஸ் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் அடையணும்னு நினைக்கிற எமோஷன், அதுக்கு மேலே இருக்க உங்களுக்கு ஆசை எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் ட்ரீம்ஸ். இதுக்குன்னு தனியாக மூளையில் இந்த பகுதிங்கிறது கிடையாது. பட் இந்த ஹிப்போ கேம்பஸ், அமிக்டலா, நியோ கார்டெக்ஸ் இந்த மாதிரி இடம்லாம் வந்து ட்ரீம்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது.
1: டாக்டர், நீங்கள் சொன்னீங்க பிரெயின் வந்து கெமிக்கல் கம்போசிஷனோட இதுன்ட்டு. இப்போ நம்ம வந்து பிரெயினில் இருக்க கெமிக்கல்ஸை ஆல்டர் பண்ணால் நமக்கு ஒரு பெட்டர் பிரெயின் கிடைக்குமா?
0: பிரெயினில் இருக்க கெமிக்கலை வந்து நம்ம டைரெக்டாக ஆல்டர் பண்ண முடியாது. சில டிசீசஸ்னால இந்த கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து இந்த டோப்பமைன்கிற கெமிக்கலோட அளவு கம்மியாகும். ஸோ இப்போ நம்ம வெளியிலேருந்து இந்த டோப்பமைனை வந்து உள்ளே செலுத்துகிறோம், செலுத்தும் போது அதோடய ஃபங்க்ஷனிங் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். அதே மாதிரி செரட்டோனின்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மூடுக்கான கெமிக்கல். ஸோ அதெல்லாம் வந்து போகும்போது அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த கெமிக்கல் போடுறேன், நீ துக்கமாக இருக்கிறதுக்காக இந்த கெமிக்கல் போடுறேங்கிறதெல்லாம் இன்னும் இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சியிலையோ கெமிக்கலோ கண்டுபிடிக்க முடியல. பட் சில நோய்கள், ஒரு இப்போ சைக்காட்ரி பேஷண்ட் இருக்காங்க, ரொம்ப சிவியர் டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது இந்த கெமிக்கலோட அளவு இதாகி கம்மியாகி அதனால நல்ல மூட் கிரியேட் ஆகும். இப்போ பார்க்கின்சன்ஸில் டோப்பமின் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டோப்பமின்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்கும்போது அவங்க மூமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த நோய் வந்து இது கம்மியாச்சு, இது அதிகமாகுதுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் தான் இப்போதைக்கு மருந்து இருக்கே தவிர, அதை தனியாக உருவாக்கி கொடுத்து அதனால எஃபெக்ட் வர மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் வரலை.
1: டாக்டர், அப்போது டிப்ரெஷன் வரும்போது பிரெயின் எப்படி ஆல்டர் ஆகுது?
0: ஸோ இந்த டிப்ரெஷன் சொல்லும் வரும்போது இந்த செரட்டோனினோட அந்த பேலன்ஸ் வந்து மாறுது. ஸோ செரட்டோன் ஹை, செரட்டோனிஜிக் இந்த மாதிரி செரட்டோன் லெவல்ஸ் அதிகமாகும் போது அது வந்து ஒரு சப்ரெஷன் ஆஃப் தி பிரெயின் ஆக்டிவிட்டி, அது பிரெயினோட எமோஷன்ஸ் அண்ட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, சப்ரெஸ் பண்ணுது. அந்த சப்ரெஷன் நடக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு சோகம் மாறுது, அந்த மெமரிஸ்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குது. ஸோ அது வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அது ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுது. ஸோ டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் டிப்ரெஷன், இப்போ யாராவது உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை நினச்சி ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் எப்பயுமே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கெமிக்கல் வந்து பர்சிஸ்டண்ட்டாகவே கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த கெமிக்கலை அப்டேக் பண்ணுறதுக்காகவோ அல்லது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காகவோ மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இந்த செரட்டோனி அப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ், ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லி

0: மெடிசன்ஸ் கொடுக்கும். அது கொடுக்கும்போது அந்த செரட்டன் லெவல் வந்து கம்மியாகி அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ டிப்ரெஷன் முக்காவாசி சைக்காட்டிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கெமிக்கலோட எக்ஸஸ் ஆர் கம்மிங்கிற வர்றதுனால தான். அது என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான கெமிக்கலை கரெக்டான முறையில் சப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி சைக்காட்டிக் இல்னஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வருது.
1: டாக்டர், சில சமயம் நம்ம மூளை வந்து ஃபேக் மெமரிஸை கிரியேட் பண்ணுது. நடக்காத விஷயத்தை நடந்ததாக நம்ம நினைப்போம். இது எதனால?
0: இது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று ஒரு ஃபினாமினா, தேஜாவு ஜமேவு அப்படின்னு சொல்கிறது நடக்கிற சொல்லும். தேஜாவுன்னா ஏற்கனவே நடந்த மாதிரி நம்ம நினைக்கிறது தேஜாவு. இது விஷயம் நடந்து, இது ஏற்கனவே நடந்திருக்கேன் அப்படி, நடக்காத விஷயத்த வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அதில் நடந்த விஷயத்த மறந்து போகிறது ஜமேவுங்கிறது. நடந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் இந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறது ஒரு எமோஷன்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் சொல்ல தேஜாவு தேமேவுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நான் இதாவது நீங்கள் புதுசாக இப்போ நான் உங்களை முதல் தடவை பார்த்துருப்பேன், ஆனால் நல்ல என்ன உங்களை முன்னாடியே பார்த்துருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அங்கே காஃபி குடிச்சிருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் வெளில போயிருக்கோம், நம்மளாம் ஒன்றா இருந்திருக்கோமே அப்படிமோ. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலே நடந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அகெயின் கெமிக்கல் ரிலேட்டட் மீடியேட்டர் தான் சொல்கிறாங்க. ப்ளஸ் சம்டைம்ஸ் இந்த மெமரி ரிலேட்டடாகவும் கொஞ்சம் மாறுதல் படும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களையும் அறியாமையே அந்த பர்சனோட ஃபிசிக்கல் நேச்சரை வச்சு அவங்களுக்கு ஒரு எமோஷனல் இன்டெகிரிட்டியை க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அவங்க கூட இருந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதுவும் அகெயின் அந்த கெமிக்கல்ஸோட வேலைப்பாடு தான்.
1: டாக்டர், இப்போது ஒரு குழந்தை வளரும்போது குழந்தையோட பிரெயின் எப்படி என்விரான்மெண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணி அது எடுத்துக்குது?
0: அதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் வளருது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படிப்பட்ட என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். வெதர் இட்ஸ் சைல்டு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் ஆர் அன் நார்மல் என்விரான்மெண்ட். இப்போ ஒரு நார்மல் என்விரான்மெண்ட் இருக்குது, ஒரு சப்போஸ் ஒரு குழந்தை ரோட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த வரக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்தும் அதுக்கு தன்னை காப்பாற்றிக்கணும், தூசிலேயும் இருந்து காப்பாற்றிக்கணும். ஸோ அப்போ என்னன்னா அது அது தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு இதில் வளரும் போது அதோட பிரெயின் வந்து எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிடுது. ஸோ தூசி இருந்தால் என்ன பண்ணணும், மூக்கை மூடணும், வண்டி வந்தால் என்ன பண்ணணும், வேகமாக தாண்டி ஆப்போசிட் சைடில் போய் பத்திரமா இருக்கணும், ஒரு தண்ணி வந்தால் என்ன பண்ணணும், மேலான இடத்துக்கு போகணும். ஸோ அது எல்லாமே இட் லேர்ன்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ பிரெயின் லேர்னிங்கிறது இட்ஸ் எக்ஸ்போஷர் தான். வேற இதே இது இன்னொரு ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க, அது நல்லா கம்ஃபர்டபுளாக வீட்டில் வளருது, போயிட்டு வர்றது, அவங்க அப்பா கொண்டாந்து விட்டு விட்டு போகிறாரு, அவங்க அம்மா கொண்டாந்து இது பண்ணுறாங்க, டயத்துக்கு டயம் ஃபுட்டு வந்து அதோட டேபிளில் வந்து நிற்குது, அதுக்கு தேவையான புக்ஸு காசு எல்லாமே கிடைக்குது. ஸோ அதோட இது என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் வளரும், அதுக்கு இந்த இதோட இது தெரியாது. ஸோ பிரெயினோட வளர்ச்சிங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அது அட்வர்சிட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ இன்னல்களுக்கோ, எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு சுற்றுப்புறத்தோட இதுக்கோ எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த பிரெயின் அது இட்ஸ் எ கால் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்தால் தான், இந்த பிரெயின் வளர்ந்து வந்தால் தான் அந்த உயிரினை வாழ முடியும். ஸோ அதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு நாங்கள் சொல்கிறோம்.
2: இதுவரை மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரவியல் நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. காற்றோடு கலந்திடவா, காற்றோடு கலந்திடவாவின் முதல் பாடலாக எஸ் ஜானகியின் குரல் வாலியின் வரிகளில் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றோடு கலந்திரவா. அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:18. காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில் பாடல்.

10:28:35. காற்றோடு கலந்திருவ நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் உமாரமணன் குரலில்

நேரம் 10:33. 20 நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். வேலைக்காரன் பட பாடலை ரசிக்கலாம் மனோ சித்ரா குரல்களில்.

நேரம் 10:48. காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி இரட்டை வால் குருவி படப்பாடல், எஸ் ஜானகி குரலில்.

நேரம் 10:52, 45 நேர்களை சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனி

0: நேயர்கள் இதுவரை காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நேரம் 10:58.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 KHz. வானிலை: சென்னைக்கும் அந்த சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 84%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 77%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, இதில் 4 அறிவோம் வனவிலங்கு பாதுகாப்பு, எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு, இதில் ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் மற்றும் தெற்காசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும்

0: புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரைகள் இடம்பெறும். 7:45 நகர்வலத்தில் சாலை பயணமும் கவனமும், கே பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை. யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஏ மரகதம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர் மாலா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம். சுகாதாரத்தில் தொடங்கி சாதனையை நோக்கி, தொழில் முனைவோர் மற்றும் மருந்தக நிபுணர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் பருத்தி பற்றிய தகவல். உங்களுக்காக ஆரோக்கிய உணவு சிறுதானிய தோசை தயாரிக்கும் முறை குறித்து செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். இவை அனைத்தும் என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாளை பிற்பகல் 1:10. 2:15 திரைகாணம். 2:40 விளையாட்டு அரங்கம். நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. இரண்டு வானிலை. 5:30 திரைகாணம். நாளை மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 திரைகாணம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், உழவர் அனுபவம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:00 சியர் ஃபார் பாரத். ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். 8:30 திரைகாணம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் ஆகியோரின் வீணை இசை. திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் சங்கர் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 11:04:50. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. The Ministry of External Affairs has said several issues were discussed during the meeting between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping on the sidelines of the 18th BRICS summit held in New Delhi recently. Addressing media in New Delhi this evening, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the Prime Minister referred to India's concerns and underlined that both sides should show sensitivity to each other's core concerns.
2: Several issues came up during the discussions. Prime Minister referred to Indian concerns as well and underlined those that both sides should show sensitivity to each other's core concerns and be guided by the three mutuals, mutual respect, mutual interest and mutual sensitivity.
1: The spokesperson said External Affairs Minister Dr. S. Jaishankar held a meeting with the Saudi Foreign Minister on the sidelines of the BRICS summit. During the meeting, they discussed regional and international developments. Mr. Jaiswal said that the issue of the Houthis was also discussed. There was recently an attack on Saudi Arabia, which India has condemned. Mr. Jaiswal said New Delhi is deeply concerned with the escalation in the situation in the Red Sea region. On the attack on commercial vessel MT El Gaya off the coast of Oman, Mr. Jaiswal said targeting commercial shipping, seafarers, civilians and civilian infrastructure in the region is unacceptable to India. The Finance Ministry today clarified that there will be no charges at all for person-to-person P2P UPI transactions, irrespective of the amount transferred. The ministry said that payments to